0: வெற்றிவேல் முருகனுக்கு
1: அரோஹரா,
0: இரவேல் முருகனுக்கு
1: அரோஹரா,
0: பழனி தண்டாயுதபாணிக்கு
1: அரோஹரா.
2: சோனா எஃப்எம் 107.8 சம

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

மறைந்தோடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தேன் கவியதனின் நாயகரை காணாமலே. எனதுயிரும் பிரியும் நாள்வரையும் நாமும் ஓயா

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: பொறுமை வளரும் இடத்தில்தான் வெற்றி மலர்கிறது. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த ஒரு காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எல்லாத்தையும் ஒவ்வொரு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதல் முயற்சியில் தோல்வி வரும், அடுத்த முயற்சியில் இன்னொரு தோல்வி வரும், அதுக்கடுத்த முயற்சியிலையும் தோல்வி வரும். என்னப்போ அது தோல்வியே வந்துட்டுருக்குது, நமக்கு நல்லதே நடக்காது போலியே, நம்ம இவ்வளோ நாள் தான் பொறுமையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியவே கைவிட்டுருவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்படி எதுவுமே வந்துட்டு பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு முயற்சியிலையும் இதோ ஒரு தப்புகள் பண்ணுறோம், அந்த தப்பை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நாம் நினச்ச விஷயம் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்துட்டு பொறுமையாக அடுத்தடுத்து முயற்சியில் இறங்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தோல்விகள்லாம் மனம் சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்த தோல்விகள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C

0: இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பாக்குறோம் சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது, தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலஞ்சல பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: இப்போ ஈரோடு மாவட்டத்தில் விற்பனையாகக்கூடிய மஞ்சளுடைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஈரோட்டில் வந்துட்டு மஞ்சளுடைய விலை வந்துட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விரலி ரக மஞ்சள் வந்துட்டு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச விலை 13,699 ரூபாய், அதிகபட்ச விலை 19,851 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் வந்துட்டு குறைந்தபட்ச விலை 12,909 ரூபாய், அதிகபட்ச விலை 17,929 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொசைட்டியில் விரலி ரக மஞ்சள் வந்துட்டு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச விலை 14,699 ரூபாய், அதிகபட்ச விலை 19,260 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் வந்துட்டு குறைந்தபட்ச விலை 13,599 ரூபாய், அதிகபட்ச விலை 18,033 ரூபாய் அப்படின்னு மாதிரி வந்துட்டு

தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அதே மாதிரி நம்முடைய சேலத்தில் பூக்கு அதாவது பட்டுக்கூடோடைய விலை இருக்கு இல்லையா, அதோடைய விலை வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, வரத்து வந்துட்டு கிலோவுக்கு 450 ரூபாய் அப்படி மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இப்போது அதிகபட்ச விலை வந்துட்டு 818 ரூபாய், குறைந்தபட்ச விலை வந்துட்டு 489 ரூபாய், இதோடைய சராசரி விலையாக 765 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 34 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 32 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 38 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 94 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 40 ரூபாய், மாங்காய் 80 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் அதாவது புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 70 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், இஞ்சி 190 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் கார்டிஸருடைய குண்டு குழி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேட்டூர், ஆர்எஸ், மேச்சேரி ஆகிய துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன்குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேச்சேரி, சூரியனூர், நித்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிக்குந்தம், வேங்கானூர், பள்ளிப்பட்டி, பொட்டநேரி, ஆண்டிக்கரை, கூணாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, மேட்டூர் ஆர்எஸ், கருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரனூர், ஆண்டிக்கரை, கோனூர், மடத்துப்பட்டி, கூளையூர், கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்பு ரெட்டியூர், சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி சங்ககிரி துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்குறை, தண்ணீர்பந்தல் பாளையம், சின்னா கவுண்டானூர், வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலைமடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடங்களில் காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரியே உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அந்த இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்டேன்?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சுட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போது சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெளியோடைய விலையாக இருக்கட்டும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அடுத்தடுத்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு தங்கத்துடைய விலையில் ஒரு சில மாற்றங்கள் வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் கல்வி தகுதி மற்றும் சான்றிதழ் சரிபார்க்க தொடர்பு எண் 0442838938 அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எலிஜிபிலிட்டி செக்ஷன் @tntu.ac.in மற்றும் எலிஜிபிலிட்டி tntu@gmail.com அப்படிங்கிற இந்த மெயிலடி வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த மெயிலடியில் வந்துட்டு நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வேலை நாட்களில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் சந்தேகங்கள் கேட்பதற்கு முன் விண்ணப்ப விவரம் அதுக்கப்புறமா வந்துட்டு உரிய சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்க வேண்டும்.

மூலம் குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழக பதிவாளர் அவர்கள் கே ராஜசேகரன் அவர்கள் வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 13,720 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 109,760 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 240,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையுடைய விலை 5.50 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கத்துடைய விலை, வெள்ளியுடைய விலை மற்றும் முட்டையுடைய விலை அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய அடி மதுரை மல்லி பாடல் தான் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மற்றும் உடலின் வளர்ச்சிக்கு பருப்பு, மீன், முட்டை, பால் போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வோம். ஊட்டச்சத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது வினாடிக்கு 811 கனஅடியாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 811 கனஅடியாக இப்போது குறைஞ்சிருக்குது. மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 951 கனஅடியாக பதிவான நீர்வரத்து நேற்று 811 கனஅடியாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் டெல்டா பாசனத்துக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்குது. நீர் வரத்தை விட நீர் வெளியேற்றம் மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அணையுடைய நீர்மட்டம் தொடர்ந்து சரிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. நேற்று முன்தினம் 63.42 அடியாக இருந்த அணையுடைய நீர்மட்டம் நேற்று 62.16 அடியாகவும் நீரிருப்பு 27.30 டிஎம்சியில் இருந்து 26.32 டிஎம்சியாகவும் வந்துட்டு இப்போ சரிவடைஞ்சிருக்குது. அதே மாதிரி இப்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து சரிவடைஞ்சிருக்கிறதுனால நீர் திறப்புமே இனி வரக்கூடிய நாட்களில் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூர் அணையோடைய நீர்மட்ட நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 61.74 அடியாகவும் நீரிருப்பு 26 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 937 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து வெறும் 937 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது. இப்போது நீர் வரத்து வெறும் 937 கனஅடி, நீர் திறப்பு 12,000 கனஅடி அப்படி மாதிரி இருக்கிறதுனால ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு மேலும் வந்துட்டு குறைப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேட்டு தண்ணெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய மின்மீன் போலவே சாங் தான் வந்துட்டுருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது வர அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி விவசாயிகள் குறுதீர் கூட்டம் நடக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்ட விவசாயிகளுக்கான குறுதீர் கூட்டம் வர 16ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கிறது அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் அக்டோபர் மாதத்துக்கான விவசாயிகள் குறுதீர் கூட்டம் வந்துட்டு 16ஆம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்குது. இதில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு தங்களுடைய குறைகளை நேர்லையோ அப்படின்னா விண்ணப்பம் மூலமாகவோ தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி விவசாயிகள் குறுதீர் கூட்டம் நடக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உங்களுடைய குறைகளை நேர்லையோ இல்லை விண்ணப்பம் மூலமாகவோ தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அக்டோபர் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குறுதீர் கூட்டத்தில் கலந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் நம்மளுடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் நீங்கள் ஆஃபீஸ் டைமாக இருக்கட்டும், வேலை டைமாக இருக்கட்டும், ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது, தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய மிட்டாவிக் மிராசு பாடு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன்

சாமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீரபூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமை.

0: உண்மையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்னும் 2 நாட்களில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியுமே இன்னைக்கு உருவாகி இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து கனமழை பெய்யும் அப்படி மாதிரியும் வந்துட்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் வந்துட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னைக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிட்டு இருக்குது. இதோடைய காரணமா தமிழகத்தில் 15ஆம் தேதியிலிருந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது பத்தி இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரைக்குமே நிலவக்கூடிய உயர் வளிமண்டல சுழற்சி காரணமாக அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அதாவது இன்னைக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இதோடைய தாக்கத்தினால தமிழகத்தில் 15ஆம் தேதியிலிருந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் அடுத்த சில நாட்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையமுமே என்று தெரிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 13ஆம் தேதி அதாவது இன்னைக்கு லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 14ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ராகவா அவர்கள் வந்து புதுரோடு பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ராகவ். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
3: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
2: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
3: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தானை சூஸ் பண்ணுங்க.
2: சேலம் 4 ரோடு, பஞ்சுகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050684.
3: மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன்.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பையை எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வர மே மாதம் நடைபெறக்கூடிய அரசு தேர்வை தேர்வுக்காக முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மே மாதம் நடைபெற்ற அரசு துறை தேர்வு இருக்கு இல்லையா, அதுக்கான முடிவுகள் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது. அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுக்கு மே மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு 2 முறை துறை தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த தேர்வுகள் தங்களுடைய பதிவெண்ணை குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதாவது மே மாதம் நடைபெற்ற அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மறக்காமல் உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்டில் அப்படின்னா www.tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பதிவெண்ணை குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போது நம்முடைய சேலத்துலேயே இருக்கட்டும், நம்முடைய இந்தியாவிலே இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். அந்த ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நடந்திருக்குது, என்ன வந்துட்டு ஃபன்னியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படி மாதிரியான நிறைய ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா

ரெக்காமல் நம்ம சோனி எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோசியல் மீடியா ட்ரெண்டிங், பயங்கர வேடிக்கையான விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இன்னைக்கான இட்டத்திற்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கை கழுவும் பழக்கமா சுற்றுப்புற தூய்மையா? நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கைகளை கழுவும் பழக்கமா சுற்றுப்புற தூய்மையா அப்படிங்கிறதா இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் கார்ஜோட சைனா மீடு காதல் பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்ட?
2: ஒன்றும் இல்லை.

0: ஈவன்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவன்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் 16/10/2026 அன்னைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்கப்போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமையில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. இதுபடி 16/10/2026 வர வெள்ளிக்கிழமை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறிவெளி காட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம்,

ஜவுளி, வங்கி சேவைகள், காப்பீடு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட முக்கிய துறைகளை சார்ந்த சேலத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய முன்னணி வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய இருக்காங்க அப்படின்னும், சேலம் கோரிமேட்டில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே நடக்கக்கூடிய இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, பொறியியல், செவிலியர், ஆசிரியர், தொழிற்கல்வி போன்ற அனைத்து விதமான கல்வி தகுதி உள்ளவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், வேலை நாடுநர்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல பதிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாம் தொடர்பான விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா jobfairmccsalem@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் மூலமாகவும், 0427241750 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பணிக்காலி இடங்களுக்கு நபர்களை தேர்வு செய்ய இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களும் அதிக எண்ணிக்கையில் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பயனடையணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா சிவகிரிநாதன் அவர்கள் வந்துட்டு அம்மாப்பேட் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவகிரிநாதன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக பிளேசியோடைய தன்னாணி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வனொலியோட.

0: உடல் ஆற்றலுக்கும் சக்திக்கும் கார்போஹைட்ரேட்டான மாவுச்சத்து நிறைந்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஆற்றல் நிறைந்த ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கை கழுவும் பழக்கமா சுற்றுப்புற தூய்மையா. நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கைகளை கழுவும் பழக்கமா சுற்றுப்புற தூய்மையா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது, தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மனோன்மணியம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தத்தக்கா பட்டியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தத்தக்கா பட்டியில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில் இருந்தும், ராணி அக்கா தருமபுரியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ் ஜோஸ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியாக சொல்லி இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நானுமே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்குன்னு நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வரணியுடன். கண்டாபவனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். மைடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டோம். திவாகர் மற்றும்
2: பிரதீபா,
1: குட் மார்னிங். பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
2: குட் மார்னிங் திவாகர், நான் சூப்பரா இருக்கேன், நீங்க?
1: நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் கூட என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட போறோம்?
2: அதாவது மாத்தி யோசிங்க, இந்த மாதிரியான விளையாட்டு தான் விளாட
1: போறோம். எப்படி
2: எப்படின்னா, இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லக்கூடாது, சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ பதில் சொல்லணும்.
1: உதாரணத்துக்கு உங்கள் பேர் என்ன?
2: நான் காலையில் சாப்பிட்டேன்.
1: இந்த மாதிரி? ஓகே, சூப்பர், அருமையாக இருக்க போகுது. இந்த விளையாட்டு தான் மக்களை இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கிறேன். மறக்காமல் கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காங்க.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்,
1: சூப்பர் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா?
3: சரி, அதான் இந்த சம்பந்தம் எல்லாம் பேசணும்.
1: ஓகே அண்ணா, விளையாண்டுருவோமா?
3: அவ்வளோ.
1: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க பேர் என்ன?
3: சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
3: வெயில் அதிகமா அடிக்குது.
1: எங்க?
3: சட்டை போட்டிருக்கேன்.
1: என்ன கலரு?
3: செருப்பு இல்ல.
1: அச்சு, என்ன ஆச்சு?
3: பஸ்ல போயிட்டு இருக்கேன்.
1: எந்த பஸ்?
3: சட்டை பச்சை கலர்.
1: என்ன கலரு?
3: பேனா இல்ல.
1: என்ன பேனா?
3: பேப்பர் இருக்கு.
1: எதுக்கு?
3: கண்ணாடி போட்டிருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா, போது மாணிக்கம்னா, ரொம்ப அருமையா இருந்தீங்க. நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமா ஒளியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

விஜயதசமி முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த

0: புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறார். மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, மாத்தி சொல்லுங்க, அதாவது மாற்றி யோசிங்க, இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம்.
2: இதனைத் தொடர்ந்து இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவரு கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோமா?
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சோனா பொன்மலை, திவாகர் மற்றும் பிரதீபா இருவருக்கும்
1: இருக்கிறேன். உங்க பேர் என்ன?
3: கோயிலுக்கு
1: போயிட்டு
3: இருக்கிறேன்.
1: எந்த கோயிலுக்கு?

0: நீங்க பதில் சொல்லிட்டீங்கண்ணா.
1: நானே எப்பவுமே கோச்சிட்டு இருப்பேன்.
0: அண்ணா நான் என்னதுன்னு கேட்டப்ப நீங்க திரும்ப சொல்லிட்டீங்கல்ல, நீங்க அவுட் ஆயிட்டீங்க.
1: என்னன்னு சொன்னா மறுபடியும் என்னன்னு கேட்க கூடாதா?
0: நான் என்னது அப்படின்னு கேட்டல, நீங்க திரும்ப அதை சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க?
1: போயிட்டு இருக்கிறது இது சண்டை பக்கம்.
0: எதுக்கு போயிட்டு இருக்கீங்க?
1: நன்றி.
2: திருப்பூர்ல இருந்து நம்ம அண்ணா ஆதோ அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான எஸ்பி அஃபிஷியலோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. நேரம் இப்போ 9:22 தாண்டி போயிட்டு இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா மாற்றி யோசிங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லக்கூடாது. அதாவது பதிலே சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேற பதிலை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் நினைப்பு பேர் கூட சேர்ந்து இந்த கேமை ஜாலியாக விளாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் நினச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணியம்மா தாதக்கப்பட்டியில் இருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கும் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சாமி.
1: பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு, வணக்கம் வணக்கம் பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு
3: தெரியுமா?
1: விளையாண்டுருவோமா?
3: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க பேர் என்ன?
3: கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: எந்த கடைக்கு போயிட்டு இருக்கீங்க?
3: மார்க்கெட்டு.
1: மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? அவுட் ஆயிட்டீங்க.
3: எங்க
1: போறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க?
3: பஸ்ல போகணும்.
1: எந்த பஸ்ல?
3: நன்றி
1: நன்றி பாட்டி, போதும் பாட்டி, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. பரவாயில்ல பரவாயில்ல பாட்டி, நன்றி பாட்டி, ரொம்ப அருமையா இருக்கீங்க.
3: நன்றி.
1: ஜாதக பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சக்தி சிவமணியோட உன் பார்வையில் அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்ட?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவான் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் மாத்தி யோசிங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு
1: கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலே சொல்லாமல் ஒரு சம்பந்தமே இல்லாமல் பதிலை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் துரையண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர் துரையண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமாண்ணா? உல்டா வார்த்தை.
0: ஆமாங்கண்ணா, விளையாண்டுருவோமா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, உங்க பேர் என்ன?
2: பேருந்துல போயிட்டு இருக்கிறேன்.
0: எங்க போயிட்டு இருக்கீங்க? ஹலோ,
2: பஸ் ஸ்டாப்ல நின்னு இருக்கிறேன்.
0: எந்த ஊர் பஸ் ஸ்டாப்ல? இவ்வளவு பொறுமையா சொன்ன எப்படின்னா,
2: சொல்லுங்க.
0: எந்த ஊர் பஸ் ஸ்டாப்ல நின்னு இருக்கீங்க?
2: துபாயில.
0: துபாயிலயா? துபாய்க்கு எதுக்கு போனீங்க?
2: என்ன
0: சாப்பிட்டு இருக்கீங்க?
2: நடந்து போயிட்டு இருக்கேன்.
0: எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க?
2: தூங்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? சூப்பர் துரையண்ணா, அருமையா. நீங்க நன்றி அண்ணா.
2: சரி,
0: நன்றி. கோவையில இருந்து துரையண்ணா கால் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு வச்சு சொன்னாலும் எல்லா கேள்விக்கும் வித்தியாசமான பதில் சொல்லி அசத்திட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஆரோக்கியமாகவும் சீராகவும் இயங்குவதற்கு தாதுக்கள் நிறைந்த கீரைகள், பழங்கள், முளைக்கட்டிய பயிர்களை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வோம். உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா மாற்றி யோசிங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியை நீங்கள் பதில் சொல்கிறது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-1078 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக
1: என்ன
2: விளையாண்டதுக்கு
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கன் மற்றும் பிரதிபாவுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நடந்துருக்கீங்க. இது வாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத்தி யோசிங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னவாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம வந்து பிரதீபா கூட விளையாட போகிறோம். நான் கேட்கவா நீங்கள் கேட்குறீங்களா?
2: நீங்களே கேளுங்க.
1: ஓகே, உங்கள் பேர் என்ன?
2: நான் படுத்துட்டு இருக்கேன்.
1: எங்கே படுத்துட்டு இருக்கீங்க?
2: தூங்கிட்டேன் நான்.
1: ஏன் தூங்கிட்டீங்க?
2: நேற்று இட்லி சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
2: நாளைக்கு வேற கோயிலுக்கு போகணும்.
1: எந்த கோயிலுக்கு போகிறீங்க?
2: நீங்கள் சாப்பிட்டீங்களா?
1: கேள்வி நான் மட்டும்தான் கேட்கணும், நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவுட் ஆகிட்டீங்க பிரதீபா.
2: இல்லை, இந்த ரூல் எனக்கு தெரியாது.
1: எப்படி நீங்கள் கேள்வி கேட்டு நான்
2: மாற்றி மாற்றி யோசிங்கன்னு
1: தான் சொன்னேன். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் மாற்றி பண்ண என்கிட்ட
2: போகிறீங்களா? சரி, இப்போ நீங்கள் உங்ககிட்ட.
1: நான் அவுட் ஆகிட்டேன்.
2: நீங்க அவுட் ஆகக்கூடாது.
1: சரி, ஓகே, அவுட் ஆகுதான்.
2: உங்க பேர் என்ன?
1: நான் சாப்பிட்டு இருக்கேன்.
2: என்ன சாப்பிட்டு இருக்கீங்க?
1: நேத்து தான் காலேஜ் போனேன். தனியாக ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் போயிட்டு சோனா எஃப்எம்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உலகத்துலேருந்து எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ 10:02 தாண்டி போயிட்டுருக்கு, உங்களுக்காக சூப்பரான பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து

0: படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால், கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
6: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா மாற்றி யோசிங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமல் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787-7070 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பாக நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம், நான்
2: சந்தியா பாப்பா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் பாப்பா. பாப்பா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
7: தெரியுமா?
2: விளையாடுவோமா? உங்க பேர் என்ன?
7: என்ன
2: சாப்பிட்டீங்க?
7: எவ்வளவு
2: நேரம் ஆகும்? எங்க போக போறீங்க? என்ன சமைக்கிறீங்க? ஓகே, பாட்டி வீட்டுக்கு அப்புறமா போங்க சந்தியா பாப்பா. சூப்பராக விளையாண்டுங்க, ரொம்ப நன்றி.
7: நன்றி
2: நன்றி பாப்பா. மரக்கோட்டையிலேருந்து சந்தியா பாப்பா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாப்பா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு.
6: நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாண்டு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787-7070 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே, நம்ம இன்னும் நிறையா நேயர்கள் கூட சேர்ந்து விளாடலாம்.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.

0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்க கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், ட்ரெடிஷனலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன்.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு மாத்தி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும்.
2: ஸோ என்ன நாங்கள் கேள்வி கேட்டாலும் அதை வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் பாப்பா, நான் கோர்னக்கல் பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுகிறேன்.
2: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்களும் சூப்பரா இருக்கோம்ண்ணா,
3: ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க.
1: அற்புதம்மா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: நாலு மாத்தி சொல்லுங்க, தொடர்புள்ளாத பதில். நீங்க கேட்கற கேள்விக்கு தொடர்புள்ளாதுன்னா பதில் சொல்லணும்.
2: ஓகேண்ணா, சரி நான் விளையாடலாமா? ஓகே, உங்க பேருண்ணா?
3: நான் இப்ப இங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்.
2: எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க?
3: வீட்டுல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்.
2: என்ன சாப்பிட்டீங்கண்ணா?
3: ஆடு பட்டியெல்லாம் கூட்டி அள்ளி போட்டு வந்து கொண்டிருக்கேங்க.
2: அப்படியாண்ணா, ஓகேண்ணா. என்ன சாப்பிட்டாச்சிங்களா?
3: என்னங்க
2: சாப்பிட்டாச்சிங்களா?
3: அதானுங்க, ஆட்டு பட்டி கூட்டிட்டு உட்காந்துக்கிறேன்.
2: ஓகேண்ணா,
1: ஓகேண்ணா, சூப்பரா. நீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா.
3: போதுங்களா? இன்னும் கேட்கலீங்களா கேள்வி?
1: அவ்வளோதான், போதும் போதுங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா மாத்தி யோசிங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீங்களே விளையாடலாம், மறக்காம கால் பண்ணுங்க. மக்களே, உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்டேன்?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சுட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சது இல்லை, தப்பே இல்லடா.

0: போறீர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804

0: ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
2: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
3: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
4: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
5: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
1: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, மாற்றி யோசிங்க. இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியில் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதிலை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
7: இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் நேற்று

0: அன்பு
1: கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: அன்பா இருக்கு, அற்புதமா இருக்கு, அருமையா இருக்குங்க பிரதீபா.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, அப்படிதான் இருக்கணும். ஓகேக்கா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
0: மாத்தி யோசி.
1: விளையாடலாமா?
0: நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க வேற பதில் சொல்லணும்.
1: ஆமாங்கக்கா.
2: விளையாடலாமாக்கா?
0: பிரதீபா
2: அக்கா, புரியல. முதல் கேள்வி, உங்க பேர்
0: என்ன?
2: சாப்பிட்டு
0: இருக்கேன்.
2: நீங்க தெளிவா இருக்கணும்ல.
0: மேட்டூர்
2: வட்டம் ஐம்பதுல இருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு நம்ம கூட சமையல் விளையாண்டீங்க. மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாங்க சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து ஆவியில் வேக வைத்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தி சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இன்று

0: சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் தேவா, ரொம்ப ஹாப்பி உங்க கூட பேசினது. அங்க மழையெல்லாம் பெய்யுதா? கிளைமேட் எல்லாம் எப்படி?
1: அண்ணா மழையெல்லாம் பெய்யலன்னா இங்க ஃபுல்லா வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. அங்க
0: சரி சரி, இங்கேயும் பயங்கர வெயில், ஒரு வெயில் தான்ப்பா.
1: சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
0: பிடிக்குமா? முகம் அப்படிங்கறதுதான் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும்.
1: அப்படின்னா புரியல.
0: கை விரல்கள்ல நகம் இருக்கும்.
1: சூப்பர் அண்ணா, அருமையா. ரொம்ப நன்றி அண்ணா.
0: தேங்க்யூ சோ மச் சிவா. உங்களுக்கும் சூப்பர் சென்சிட்டிவா மீட்டும். பாய்
1: பாய் பாய். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, இது வக்கரம் மற்றும் பிரதிப்பாவுடன். இன்னைக்கு வாகை சுடுவான் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும் பிரதிப்பா. நன்றி மக்களே, டாடா மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காக்கப்படுமா சென்னை பச்சை மலை. சென்னை பெருநகரம் சாலைகள்ல பரபரப்பா வேகமா ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாகனங்கள், வானுயர்ந்த அடுக்குமாடி கட்டிடங்கள், பெரு வணிக நிறுவனங்கள், இதுக்கு நடுவுல எந்தவித பரப்பும் இல்லாம பச்சை போர்வை போர்த்தியது போல பசுமையா ஒரு மலை இருக்குங்க. குரோம்பேட்டை சாலை வழியே செல்லக்கூடிய பலரும் இந்த மலைய கவனிச்சிருப்பாங்க. ஆனா அதனுடைய பெயரை அறியாமல் ஏதோ ஒரு மலை அப்படின்னு சொல்லிட்டு காண்டும் காணாமையும் கடந்து போயிருவாங்க. அரிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது பச்சை மலை பெயருக்கு ஏத்த மாதிரி பச்சை போர்வை போர்த்தியது போல தாவரங்களால சூழப்பட்டிருக்கு. இந்த மலை வெப்பமண்டல உலர் இலையுதிர் காடு வகையில அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தாவரவியல் பேராசிரியர் நரசிம்மன் சொல்றாரு. ஸ்ட்ரோபிலந்தஸ் கார்டிஃபோலியா அப்படின்ற தாவரவியல் பெயர் கொண்ட குறிஞ்சி வகை பச்சை மலையில இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்த காட்டுல இயல்பா வளரக்கூடிய காரை, மறுக்காரை, ஆவாரை, விராலி, கலா, பிடவம், மிளக்கரணை போன்ற புதர் தாவரங்களும், காட்டு முல்லை, முசுண்டை, மோதிரக்கண்ணி, ஆத்தொண்டை போன்ற கொடி வகைகளும், வெட்பாலை, இரும்புலி, கல்லத்தி, கூகை மத்தி, பூவந்தி, செருந்தி, நுணா போன்ற மரங்களும் காணப்படுது. என்ன பத்மாவதி, இந்த பேரெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அதே போல பல வகை வண்ணத்து பூச்சிகள், நம்மளுடைய மண்ணுக்கே உரிய பல தாவரங்கள் இருக்கிறதுனால பல விதமான வண்ணத்து பூச்சிகளை இங்க நம்மளால பார்க்க முடியும். மோதிர கண்ணி அப்படின்ற கொடி தாவரம் முழுமையா பூக்கும் காலத்துல 20 வகையான வண்ணத்து பூச்சிகள் தேன் அருந்துவத 5 பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை ஆவணப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, வண்ணத்து பூச்சி ஆர்வலர்கள் பச்சை மலையில ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சிகள்ல ரெட் பிளாஸ், ஒயிட் பண்டட் அவுல், ட்ரை கலர்டு பீட், ஸ்மால் குபீட், சவுத்தன் பேர்ட் விங், காமன் குவா ப்ளூ போன்ற சென்னையில மிக எளிதா கண்ணுல படாததுன்னு சொல்றாங்க. அரிதான 2 தட்டான் வகைகள் பச்சை மலையில சமீபத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒன்னு தேன் துளிர் தேன் துளிச்சிறகன் அப்படின்னும், ஆம்பர் விங்கடு மார்ஸ் கிளைடர் ஹைட்ரோபேசிலஸ் குரோசியஸ், இது சென்னையில முதன் முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூழல் நடை அப்படின்னு சொல்லும் போது 5 பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் பச்சை மலையில பல்லுயிர் சூழல் நடை சமீபத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. வண்ணத்து பூச்சி பூச்சிகள் குறித்து கள ஆய்வாளர்கள் குமரேசன், சத்யசெல்வம் 2 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பறவைகள், பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதோட பண்பு இயல்புகளை அவங்க எடுத்துரைக்கிறாங்க. இந்த மாதிரி பல்லுயிர் சூழல் நிறைஞ்ச பச்சை மலை பல்லுயிர் மரபு தளமா அறிவிச்சது, பாதுகாக்கப்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க தமிழ்நாடு அரசு முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சி போற தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பாரம்பரிய விவசாயம் என்ன சொல்லுது, மாடுகள் நிலத்தில மேயறதுனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இப்போ நம்மளுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாடு நிலத்தில் மேய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுது. நீங்க

0: வந்து மாடை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அதுக்கு தீவன புல்லை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வர தீவனம் போட்டு தீவன மூட்டையை கொஞ்சம் கலந்து கொடுத்து அதில் வர சாணியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பஞ்சகவ்யா தயாரித்து வயலில் போடுங்க இல்லை உங்கள் தோட்டத்தில் போடுங்க அப்படின்றதுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு மாடை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் வயலில் மேய வேண்டும். ஒரு மாடு வயலில் மேய்ந்தால் அந்த மண் மிக மிக வேகமாக வளம் பெறும். அதுதான் நம் பாரம்பரியம். ஒரு மாடு நுனிப்புல் மேயாது அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாடு ஒரு பயிரை கடிக்கும் பொழுது அந்த பயிரில் ஒரு தற்காப்பு கவசம் ஒன்று உருவாகும். தற்காப்பு கவசம் என்ன பண்ணோன்னா அந்த பயிருக்கு ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். அது மாடு திருப்பி அந்த பயிரை கடிக்கும் போது அந்த கசப்புத்தன்மை வர்றதுனால அந்த மாடு அந்த பயிரை திருப்பி கிடைக்காது. அதே சமயத்தில் இந்த பயிர் கசப்புத்தன்மையை உருவாக்குவது அப்படின்றது அதுக்கு வந்து அது வந்து அந்த பயிரின் வலிமையை அதிகரிக்கும். அப்படி அதனுடைய வலிமை அதிகரிக்கும் போது அது மண்ணையும் வளமாக்கும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு அறிவியல். ஒரு மாடு ஒரு பயிரை கடிக்கும் பொழுது ஏற்படும் பயிர் மாற்றங்களே அந்த மண்ணை வளமாக்குகிறது, அந்த பயிரையும் வலிமையாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலம்தான் மிக வேகமாக வளம் பெறும் அப்படின்றது தான் பாரம்பரியத்தில் இருக்கும் சிந்தனை. ஆனால் அந்த சிந்தனைக்கும் நம்மளுடைய நடைமுறைக்கும் இன்றைய இயற்கை விவசாய நடைமுறைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நம்ம இதை பண்ணுறதே கிடையாது. ஒரு மாட்டை கட்டி வச்சுட்டு புல்லை போடுறோம், தீவனத்தை போடுறோம், சாணத்தை கொண்டு போய் திரும்பி மண்ணில் கொட்டிட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம், இதுதான் எங்கள் தாத்தா பண்ணதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர இது மிக மிக ஒரு தவறான புரிதல் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மாடு வளர்ப்புல பாரம்பரிய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: வணக்கம். 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி முத்துராமனையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மண் பரிசோதனை செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனைஃபும் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: குறிச்சமாக அவங்க வந்து ஒரு 10-20 நாள்ல வந்து நமக்கு வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இப்ப குறிச்சமாக 10-20 கழிச்சு போய் அவங்ககிட்ட கட்டி வாங்கிக்கலாம். அங்க மண் பரிசோதனை கட்ட வந்து 300 ரூபாங்க ஆபீஸில் கொடுத்தா. அதே தனியார்கிட்ட கொடுத்தமாக 200 ரூபா கேட்பாங்க. ஆனா அரசு துறையில கொடுத்தமாக 300 ரூபாதான். தண்ணிக்கு பரிசோதனைக்கு 50 ரூபாயும் மண்ணுக்கு 30 ரூபாயும் தான் ஒரு இது கேட்கறாங்க ஒரு அட்டைக்கு. இதை வந்து ஒரு 20 நாள் அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பின்னாடி நம்ம 20 நாள் போய் கழிச்சு கேட்டவா அட்டையை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையில நான் ஏற்கனவே நான் 14 சட்டுகள் சொன்னது அது எந்தெந்த அளவுக்கு மண்ணில் இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடுவாங்க. அது நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச பயிருக்கும் அடுத்து செய்ய போற முறைக்கு நீங்க எவ்வளவு உரம் போடணும் அப்படின்னு நமக்கு அதுலயே சார்ட்லயே வந்துடும். அதன்படி நமக்கு உரம் போட்டமாக நமக்கு வந்து உர செலவு மிச்சம், பணமும் மிச்சம், பொருட்செலவும் மிச்சம், கால விரை மிச்சம், நமக்கு இழப்பு வராது. ஆனா நம்ம மண் பரிசோதனை பண்ணாம நாம போய் இயற்கை விவசாயம் தானே, செயற்கை விவசாயமா தானே நம்ம கரையில போய் கேட்டோமா? உதாரணம் சொல்றேங்க, ஒரு கரைச்சட்டு நம்ம கையில 1 கிலோ 2 கிலோ யூரியா போட சொல்லுவாங்க கடையில கேட்டாக்க. நாம மண் பரிசோதனை பண்ணும்போது நம்ம கிட்ட ஏற்கனவே 50% கழிச்சிட்டு நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னு காட்டி காமிச்சுனாக்க நம்ம கடையில போய் 1 மூட்டை உயிரை மட்டும் கொடுங்க எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நம்ம பரிசோதனை பண்ணா போய் கேட்டமாக கடையில 2 மூட்டை போட சொல்லுவாங்க, நம்ம 2 மூட்டையும் வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்குதான் நம்ம உடலை எப்படி பரிசோதனை
1: பத்மாவதிங்க. இப்ப ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு விதமான சத்துக்களை எடுத்துக்கோங்க. அதனால கண்டிப்பா மண் பரிசோதனை அப்படின்றது அவசியமா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்ட?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் புஷ்பம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெல் ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து வெளியிடப்பட்ட AST 21 ரகம் பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்த ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு நெல் ஆராய்ச்சி நிலையம் அம்பாசமுத்திரத்திலிருந்து வெளியிடப்பட்ட AST 21 நெல் ரகம். இந்த ரகம் AST 16 மற்றும் மஞ்சள் சாரடை போன்ற இந்த இரண்டு ரகங்களை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். இது தமிழ்நாட்டில் முன்குறுவை, முன்கார் மற்றும் பின் பிசானம் ஆகிய பருவங்களில் பயிர் செய்ய ஏற்ற ரகம். இதனோட நெல் பார்த்தீங்கன்னா குட்டை பருமனான நெல், வெள்ளை அரிசி உடையந்த ரகம், ஹெக்டருக்கு 6.2 டன்கள் மகசூல் கொடுக்கக்கூடியது. மேலும் அதிக முழு அரிசி காணும் திறனும் கொண்டது. அமைலோஸ் இது அந்த அதாவது நெல்லில் அமைலோஸ்ங்கிற பண்பு தான் வந்து சமைப்பதற்கு உகந்ததா அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யும். இந்த அமைலோஸ் மாவு பொருள் இடைப்பட்ட அளவில் இருக்கிறதால இது சமைப்பதற்கு மிகவும் ஏற்றது. மேலும் இந்த ரகம் AST 16 விட 10 சதவீதம்

0: சதவீதம் அதிக மாவு கொடுக்க வல்லது. இந்த ரகம் தண்டு துளைப்பான், இலைமடக்கு புழு, குலை நோய், இலையுறை கருகள் மற்றும் பாக்டீரியல் இலை கருகள் ஆகியவற்றிற்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. ஆகவே விவசாய பெருமக்களே, நான் இதுவரை உங்களுக்கு குறுவை மற்றும் நவரை பட்டத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை பற்றி கூறினேன். மேற்கண்ட ரகங்களை குறுவை மற்றும் நவரை பட்டத்தில் தேர்வு செய்து சாகுபடி செய்வதன் மூலம் நீங்கள் அதிக மகசூல் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை என்ற முகவரியை அணுகி தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளவும். எங்களுடைய தொலைபேசி எண் 0422247469. நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இவங்க சொன்ன மாதிரி இந்த நெல் ரகங்கள்லாம் வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய மகசூல் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: பழங்கள் மற்றும் கொட்டைகளான திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, வால்நட் போன்ற பருப்பு வகைகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஊட்டச்சத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனாயப்பம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள். சேலத்தின்

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பூந்தொட்டியில எறும்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அகற்றுவது எந்த மாதிரி, எறும்பு திரும்பவும் வராம தடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடுகள்ல மாடி தோட்டம் இல்லைன்னா பால்கனியில பூந்தொட்டிகள்ல செடிகள் வளர்க்கறது மனசுக்கு அமைதியை தரதோட வீட்டுக்கு அழகையும் சேர்க்குதுங்க. ஆனா நாம எவ்வளவு கவனமா பராமரிச்சாலுமே சில நேரங்கள்ல பூந்தொட்டிகள்ல எறும்புகள் குடியேறும். ஆரம்பத்துல ஒன்னு அல்லது ரெண்டு எறும்புகள் தெரியறது சாதாரணமா தோன்றலாம். ஆனா நாட்கள் போக போக அது கூட்டமா மண்ணுக்குள்ளார கூடு கட்டி வாழ தொடங்கினா அது செடியோட வளர்ச்சிய பாதிக்கிறதோடு நமக்கு பெரிய தலைவலியா மாறிடும். பலர் எறும்புகள் செடியின் வேர்களை நேரடியா தின்று சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உண்மையில பெரும்பான்மையான எறும்பு இனங்கள் செடிகளின் வேர்களை தாக்கிறது கிடையாது. இருந்தாலுமே அது மண்ணுல ஆழமா போயிட்டு கூடு கட்டுறதுனால வேர்களுக்கு செல்லக்கூடிய காற்று மற்றும் நீரின் ஓட்டம் தடைபடுது. எறும்புகள் தனியா வர்றதில்ல, செடிகளுக்கு தீமை விளைவிக்க கூடிய அஃபிட்ஸ் மீலிபக்ஸ் போன்ற சிறிய பூச்சிகளை பாதுகாத்து அதோட இணைஞ்சி வாழுது. அதனால பூந்தொட்டிகள்ல எறும்புகள் தென்பட்ட உடனே தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கிறது அவசியமா இருக்கு. எறும்புகள் திடீர்னு உங்களோட பூந்தொட்டிய தேர்ந்தெடுத்து வர்றதுக்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது தீர்வை எளிதாக்குறது. வறண்ட மண் சூழல், எறும்புகள் பொதுவா ஈரப்பதம் இல்லாத காஞ்ச மற்றும் தளர்வான மண்ணுல தான் சீக்கிரமாவே கூடு கட்ட விரும்புது. இனிப்பு சுவை மற்றும் பூச்சிகள், செடிகள்ல தாக்கக்கூடிய அஃபிட்ஸ் மற்றும் மீலிபக்ஸ் போன்ற பூச்சிகள் வெளியேற்றும் ஹனிடியூ அப்படின்ற இனிப்பான திரவத்தை எறும்புகள் ரொம்பவே விரும்பி உட்கொள்ளும். இந்த சுவை தாங்க எறும்புகளை இருக்கக்கூடிய முக்கிய காந்தம்னு சொல்லலாம். அழுகிய கரிம கழிவுகள், தொட்டிய சுத்திலுமா விழக்கூடிய காஞ்ச இலைகள், அழுகிய பூக்கள் மற்றும் முறையற்ற உரங்கள் எறும்புகளுக்கு சிறந்த உணவையும் இருப்பிடத்தையும் வழங்குது. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது செடிக்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கலாம். அதனால இயற்கையான முறையில எறும்புகளை விரட்ட என்ன பண்ணலாம், மண்ணுல சரியான ஈரப்பதத்தை பராமரிக்கிறது. எறும்புகள் ஈரமான மண்ணுல வாழ விரும்புறதில்ல, அதனால மண் முழுமையா காஞ்சி போக விடாம பாத்துக்கணும். செடிக்கு தேவையான அளவு மட்டும் சீரான இடைவெளியில தண்ணீர் ஊத்தி வரணும். மண்ணு லேசான ஈரமா இருந்தா எறும்புகள் அங்க தங்காம வேற இடத்துக்கு நகர்ந்து போயிடும். அதே நேரத்துல அதிகப்படியான நீரை தவிர்க்கிறது வேரழுகளை தடுக்கும். அடுத்து செடியில இருக்கக்கூடிய மற்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துறது. என்னங்க இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சு நம்மளுடைய செடிகளுக்கு எறும்புகள் வரவிடாம தடுக்க முடியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அந்த ஆசையும் இருக்கும். ஆனா அது நடத்துறது, அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை. அப்படி அவருடைய ஹார்ட் ஒர்க் மூலமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதை இப்போ சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மதுசூதனன் அவர்கள்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம். அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அவருடைய பிஸ்னஸ் அனுபவங்களை பற்றியும் வந்துட்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கங்க
1: சார். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்?
2: என் பேர் வந்து மதுசூதனன். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. காலேஜ் எஜுகேஷன் ஃபுல்லாக வந்து கேரளா தான். மறுபடியும் இங்கே எஜுகேஷன் முடிஞ்சதும் இங்கே வந்து எங்கள் மாமா வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்து அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு 15 இயர்ஸு. அப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணேன். மறுபடியும் வந்து ஒரு தேர்ட் இயரும் நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன். கடை ஆரம்பித்து நல்லா பீக்கில் போயிட்டு இருந்தது. நல்லா தான் இருக்குது பிஸ்னஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சார், நீங்கள் வந்து காலேஜில் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தேன் அப்படி மாதிரி சொன்னீங்க இல்லையா? பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு ஆனால் அந்த ப்ரொஃபஸர் வேலை இல்லாமல் வேறு வேறு வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துருக்கீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் வந்துட்டு என்னவா சார் இருந்துச்சு?
2: ஃப்யூச்சர் வந்து ஒரு டீச்சிங் லைனில் தான் இது பண்ணேன். ஆனால் ஃபைனலாக வந்து டீச்சிங் லைனில் மாற்றது சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு தொழிலுக்கும் அதுக்கும். ரீசன் வந்து என்ன, இங்கே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க அந்த காலேஜ் டேஸ் முடிஞ்சதுமே, அதான் ரீசன்.
1: சார், இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசு, இந்த ஃபீல்டு பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபீல்டு நமக்கு கரெக்டாக ஒத்து வருமா இல்லையா அப்படிங்க மாதிரி நிறைய குழப்பங்களில் தான் உள்ளே போவாங்க. அப்படி நீங்கள் இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு?
2: இல்லை, எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருந்ததுங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிசினஸ் ஆரம்பித்து முன்னாடி வரணும் அப்படின்னு உள்ள ஒரு இது இருந்தது. ஆனால் அது வந்து எனக்கு வந்து என்ன ஒர்க் எந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருச்சுன்னா, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. அங்கே ஒர்க் பண்ண ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணதில் நிறைய பேரை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. நிறைய இருக்குது. எனக்கு சேலம் வந்து பஸ் ரூட்டுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சேலம் எங்கே இறங்கணும், எங்கே பஸ் ஏறணும், அதெல்லாம் தெரியாது. ரொம்ப ஆனால் ரொம்ப இது பண்ணேன். ஆனால் வந்து நல்லா சப்போர்ட்டு ஸ்கூலில், ஓனர் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டு. ஸ்கூலை விட்டு அங்கே நான் வந்து அங்கே ஃபேமிலியில் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். அவர் கரஸ்பாண்ட் வந்து நான் எல்லாமே இருக்க மாட்டார் அந்த மாதிரி. இப்போ ஊருக்கு போனால் கூட உடனே ஒரு 2 நாளில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வரவழைச்சிருவார். அந்த மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். ஆனால் ஸ்கூலில் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப, நம்மக்கிட்ட வந்து 3 பசங்க இருக்கிறாங்க. இப்போ யாராவது ஒரு ஆள் சொல்கிற வேலை தான் நம்ம வந்து கரெக்டாக செய்ய முடியும். இங்கே 3 பேர் சொல்லும்போது ஏதோ ஒரு வேலை நின்று போயிடும். அது என்னதுன்னா, அது அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அந்த அங்கே வந்து ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணி சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வரும்போது நில்லு, ஒரு கூட கையில் கிடையாது. இந்தளவுக்கு ரொம்ப சின்சியராக இருப்பேன் ஸ்கூலில் இருக்கும்போது கூட.
1: சூப்பர் சார். நீங்கள் வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் ஃபீல்டுக்குள்ளார எப்படி போனீங்க, அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் வந்து கெயின் பண்ணீங்க அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி மதுசூதனன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வரலியோட.

பிறவி பல கோடியில் ஓர் உயிர், காலத்தால் மருவி மொழியால் மதத்தால் இனத்தால் பிரிந்தோம். இதில் சிதைந்த ஒரு கூட்டத்தின் கூக்குரல் இது. ஏ, லெட்ஸ் கோ.

கசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசி

0: கேட்டிருக்கேன்னா உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா பிசினஸ் பர்சன், அது மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த மதுசூதனன் அவர்கள் தான் வந்துட்டு நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அவருடைய பிசினஸ் அனுபவங்களை பத்தியும் அவங்களுடைய எஜுகேஷனல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய அனுபவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாரு. சார், இப்ப நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளார போறோம் அப்படின்னாவே தனியா போறோம் அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய வந்துட்டு நம்ம அனுபவங்களை கத்துப்போம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் மூலமா. அப்படி நீங்க முத முறையா வந்துட்டு கையில உருவா கூட இல்லாம வெளியே பாத்துக்கலாம் அப்படி மாதிரி வந்திருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு?
1: ஸ்ட்ரகிள்ஸ்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருங்க அவங்க. நான் ஒரு மேரேஜ் முடிஞ்ச ஒரு 6 மந்த்ஸில் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு, கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. டீச்சராக ஆசை டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிளாக இல்லை. நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நல்லா லைஃப் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. நான் அப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இங்கே ஒரு கடையில் வந்து ஒர்க் பண்ணேன், ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண. அந்த கடையில் ஒர்க் பண்ணும்போது கூட எதுவும் தெரியாது, ஒரு ஸ்க்ரூ என்னென்னு தெரியாது, ஒரு ஹார்ட்வேர் மெட்டீரியல், கண்ணாடி கட் பண்ணுறது, இப்போ டோர் ஐட்டம், மெஷர்மெண்ட்டு, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதானா. ஆனால் வந்து ஒரு 2 இயர்ஸில் எல்லாமே கற்றுக்கிட்டேன், எல்லாமே கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து 3rd இயர் நான் கடை வச்சுட்டேன்.
0: இப்போ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ஆனால் 2 வருஷத்தில் அந்த ஃபீல்டு பற்றி ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: இல்லை, அது வந்து ஒரு எப்படின்னா நிறையா வந்து அந்த 2 இயர்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். எனக்கு வந்து அங்கே இருக்கிறதுல ஹை சாலரி எனக்கு தான். அங்கே நான் எனக்கு வந்து 5000 சாலரி அப்போ 2007. அப்போ வந்து 5000 வந்து ஹை சாலரி, அந்த கடையில் எனக்கு தான் அதிகம். எனக்கு வந்து ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டர் இருக்கிறாங்க, மேனேஜர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே வந்து என்னோடய கம்மி சம்பளம் தான். என்னோடய கம்மி சம்பளம் போது அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஓட விடுறது, எல்லா வேலையும் நம்மளே செய்ய சொல்கிறது. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டானா, நம்ம வேலைக்குன்னு வந்துட்டோம், எந்த வேலையாக இருந்தால் என்ன, அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாம் அந்த ஸ்ட்ரகிளில் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். எல்லாம் நிறையா பேசுவாங்க, எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறதில்லை. நம்ம வந்து கற்றுக்கணும், பிஸ்னஸ் வைக்கணும், அந்த ஒரு மோட்டிவில் இருக்குது. அது பிஸ்னஸ் வேலைக்கு வந்துவிட்டு தான் அந்த ஐடியா வந்ததுங்க. அது வரைக்கும் ஐடியா இல்லை. ஒருத்தர் காலையில் வரும்போது வீட்டு பஸ் விட்டு இறங்கி வர்றேன். அப்போல்லாம் 2-வீலர் கிடையாது, வண்டியெல்லாம் எதுவும் கிடையாது. பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துடுறேன். ஒருத்தர் வந்து வந்து கடைக்கு முன்னாடி ஸ்டெப் ஏறும், ஒருத்தர் நம்ம ஃபேஸ் பார்த்துட்டு நீ கண்டிப்பாக இந்த கடைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சொந்த கடை வைப்பீங்க அப்படின்னார். அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனுங்க. ஆனால் வந்து நமக்கு அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு பிஸ்னஸ்னால் என்ன எப்படி ஏது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து அந்த மோட்டிவேஷன் தான். அப்போ எல்லாமே வந்து நம்ம பின்னாடி இருக்கிறவங்கலாம் இவர் எப்படி கடை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளை பார்த்து சிரித்தாங்க. அவர் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் தானாக வந்துருச்சு. அந்த ஒரு புஷப் தான் இப்போ வந்து நான் கடை வச்சிருக்கிறேன்.
0: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களுடைய எஜுகேஷனல் ஃபீல்டில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்க மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா ஹார்ட்வேர் தொழில், அதாவது நம்ம கதவு ஜன்னல் அதுக்கப்புறமா அதுக்கான தாழ்பால் இது மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, அந்த கடை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருக்கக்கூடிய மதுசூதனன் அவர்கள் தான் நம்ம கூட நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவருடைய அனுபவங்கள் பத்தியும் அவருடைய பிஸ்னஸ் அனுபவங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னும் ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக ரெடியா இருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு நீண்ட நாள் ஆசை ஒன்று இருக்கு சார், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குமே அந்த ஆசை இருந்திருக்குது. நீங்க ஃபஸ்ட்டு நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு?
2: இல்லை, கடை ஸ்டார்ட் பண்ண ஐடியா பண்ண வந்து பார்ட்னர்ஷிப்பாக ஐடியா பண்ணேங்க. அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் வந்துருந்தது. பார்ட்னர்ஷிப்பாக அப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி பார்ட்னர்ஷிப்பாக இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து வச்சா தனியாக வைங்க, இல்லாட்டி நீங்கள் வேலைக்கே போங்க அப்படின்ட்டாங்க. அதனால தான் தனியாக வச்சேன். அப்போ கடை வாடகை கொடுக்கும்போதெல்லாம் கூட கடையெல்லாம் பார்த்ததெல்லாமே நான் தான். அவங்க வந்து இடையில வந்து நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நான் பார்த்த கடைக்கு. அதெல்லாம் நிறைய இது பண்ணி பிரச்சனை பண்ணி அப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் அதிலெல்லாம் நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அங்கேயே கடை எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் வந்து குரங்குச்சாவடியில் தான் கடை வச்சுருந்தேன் ஒரு 18 இயர்ஸ் அங்கே. இப்போ இங்கே வந்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு.
1: இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி போக போகுதோ, அது பீக்கில் போகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் சார். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணும்போது அது வந்து பீக்கில் போனதாக சொன்னீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது?
2: இல்லை, அப்போல்லாம் ஹார்ட் ஒர்க்கு தாங்க, ஒன்மையின் ஆரம்பி தான். பசங்க இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, கட்டர் இருப்பாங்க, அப்புறம் சப்போர்ட் ஒரு பையன் இருப்பான். அப்போ எல்லாம் ஆசிரியர் நல்ல சப்போர்ட், எனக்கு கார்பெண்டர் சைடு வந்து நல்ல சப்போர்ட்டு. அது மாதிரி இன்ஜினியர்ஸ் ஒரு 2-3 மேஸ்திரிங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் நல்ல சப்போர்ட்டு. அதெல்லாம் தானே வந்தது தாங்க. நம்ம ஒரு கடை ஓப்பனிங் கூட யாருமே கூப்பிடல, எல்லாம் தானாக அமைஞ்சிருச்சு. நம்மளுக்கு பிஸ்னஸ் நமக்கு அமைஞ்சிருச்சு நல்லா. இப்போ நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. பிஸ்னஸில் அப் அண்ட் டவுன் அது நார்மல் தான், ஒன்றும் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்கல நம்மளுக்கு. ஃபேமிலி சப்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது வந்து என்ன ஒரு 3.5 லாக்ஸ் அவ்வளோதான் ஆரம்பத்தில் இது பண்ணேன். ஆனால் எனக்கு நல்லா சப்போர்ட்டுங்க, வெளியெல்லாம் நிறைய சப்போர்ட். எனக்கு வந்து சப்ளையர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் மெட்டீரியல்லாம் அவங்களே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க, ஃபோன் பண்ணாவே மெட்டீரியல் வந்துடும். அந்தளவுக்கு நல்லா சப்போர்ட்டு. அதே மாதிரி அந்தளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே நல்லா எல்லாம் பழகிட்டேன், பழகி அந்தளவுக்கு எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்ளையர்ஸ் எல்லாம் வந்து அந்த அப்போல்லாம் அமௌண்ட்டு கையில் இல்லை, இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம ஃபோன் பண்ணாவே மெட்டீரியல் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களையுமே வந்துட்டு சொல்கிறதுக்காக நம்மளுடைய மதுசூதனன் சார் ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்டேன்?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான பாடல்களுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கான சிறப்பு விருந்தினராக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஹார்ட் ஒர்க் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய மதுசூதனன் ஐயா அவர்கள் தான் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும் சார். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனலாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படின்னா அது என்ன?
2: பிஸ்னஸ் வந்து நம்மளை கைவிடாதுங்க. நம்ம ராங் ரூட்டில் போனால் தான் நம்ம எப்படின்னா பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, நம்ம கரெக்டாக இருந்தால் பிஸ்னஸில் வந்து லாபம் தான். பிஸ்னஸில் வந்து யாருக்குமே நஷ்டம் உண்டாகிற சான்ஸே கிடையாது. பிஸ்னஸ் வந்து லாபம் தான், ஆனால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். என்னோ தானே இருக்கக்கூடாது. கரெக்டாக இருந்தால் நமக்கு பிஸ்னஸ் வந்து நமக்கு கை கொடுக்கணும்.
1: ஓகே சார், நீங்கள் நினச்ச மாதிரியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் தாண்டி உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் வந்துட்டு என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்க?
2: இல்லைங்க, நான் இப்போ வந்து என்ன பண்ணாச்சுன்னா, சன் வந்து இப்போ டாக்டர் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அவன் இப்போ ஆஸ்திரேலியா கிளம்புறான். கம்மிங் ஜனவரி வந்து ஆஸ்திரேலியா கிளம்புறான். எஜுகேஷன் தான். அப்புறம் நம்ம ஃபீல்டு இதே அப்படியே நார்மலாக போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்ருக்குறேன்.

0: குரோத் இல்லை, எனக்கு வந்து நார்மலாக இப்படியே போயிட்டு இருந்தா போதும்.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களுமே வந்துட்டு மதுசூதரன் சார் அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதா ரெடியாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மறக்காம ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சொனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா.

0: உணவை தினமும் உட்கொள்ளாமல் இட்லி, சப்பாத்தி, களி, சோளச்சோறு, திணைச்சோறு போன்ற சிறுதானிய உணவுகளை மாற்று உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிவிகித உணவே உடல் ஆற்றலுக்கு வழிவகுக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா, நம்மளுடைய சேலத்துல பல ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மதுசூதனன் சார் அவர்கள், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறமா அதுல இருந்து எப்படி அவர் ரெக்கவர் ஆகி வந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கா ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு. சார், இப்போ உங்களை மாதிரியே வந்துட்டு நிறைய பேத்துக்கு கனவுகள் இருக்கும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், அது மூலமாக என்னோடய ஃபேமிலியை வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்க மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவுரை என்ன சார்?
2: இல்லைங்க, நானே நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நானே இது பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன், பிஸ்னஸை வச்சு கொடுத்துருக்குறேன். நம்மளே மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம், நம்ம கடையிலே வந்து உட்காருவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம கடைப்பக்கமே அவங்கள பார்க்க முடியல. அதனால் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். பிஸ்னஸ் வந்து கற்றுக்கணுங்க, கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லா தெரிஞ்சால் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். விடாமுயற்சின்னா விடாமுயற்சி தாங்க, இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணால் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கஸ்டமரை நம்ம ரூட்டுக்கு கொண்டு வரணும், அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து அவங்ககிட்ட எப்படி இது பண்ணணும். அவங்க வந்து நிறைய கேட்பாங்க, நிறைய கம்பெனி மெட்டீரியல் கேட்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து குவாலிட்டி வைஸ் நம்ம நல்லா தாங்க பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து கேரண்டி கொடுத்து பண்ணுறோம். அப்படியானா கம்ப்ளைண்ட்னால் ரிட்டன் வாபஸ் வாங்கிட்டு ரிட்டன் கொடுத்துறோம். நம்ம இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குதுங்க. ஆமாங்க, படிப்பு மெயினாக இப்போ எஜுகேஷன் தான், இனிமேல் எஜுகேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. எஜுகேஷன் தான், எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்காக. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்ட அனுபவங்கள் என்ன, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, உங்களை மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ மக்களே, இதே மாதிரி இன்னொரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பயணர்களை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தினமுமே ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம நேயர்கள் கூட வந்து நம்ம வந்து பேசுவோம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான தலைப்பு என்ன அப்படின்னா, நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதாவது அதற்கு முக்கியமான காரணம் சுற்றுப்புறம் எல்லாம் தூய்மையாக இருக்கிறதா, இல்லை நாம் நம்மளுடைய கைகளை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதா. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து பகிர்ந்து போறீங்க. நம்ம நிலையின் 9787707 பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு ரீசன்ஸ் தான் நமக்கு வந்து பெருசாக தெரியும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம், அங்கே வந்து கை வைக்கிறோம், கை வச்சுட்டு அந்த இடம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம அப்படியே வந்து ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் இது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டு காரணங்கள் வந்து இருக்குது. ஒன்று, அந்த சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லாததும் அது வந்து ஒரு காரணம். இன்னொன்று, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டது வந்து இன்னொரு காரணம். ஸோ இந்த ரெண்டு ரீசனும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நமக்கு வந்து மெயினாக தெரிகிறது அந்த சுற்றுப்புறம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நாம் நம்மளுடைய கைகளை கழுவாமல் சாப்பிட்டது நமக்கு வந்து ஒரு பெரிய ரீசனாக தெரியாது. ஆனால் இதுவும் ஒரு காரணம். ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய கைகளை வந்து நம்ம சரியாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை வந்து நம்மளை நோக்கி வந்திருக்காது. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டைமில் அதிகமான இடங்களில் காய்ச்சல் வந்து பரவிட்டுருக்கு. அதே மாதிரி இருமல் தும்மல் போன்ற பிரச்சனைகளும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போனாலே ஒரு 2 டேஸ்க்கு மேலெலாம் காய்ச்சல் வந்து இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஒருவேளை இது வந்து ஒரு ஃப்ளூ காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு தொற்று காய்ச்சலாக இருக்கலாம். ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். எப்பயாச்சும் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த டைம்லாம் ரொம்ப நம்ம சேஃப்டியாக வெளியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தலைப்பில் நேயர்கள் நீங்கள் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையினுக்கு நீங்கள்

எஸ்எம்ஏ முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி.

வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க. பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்துல த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு

0: வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பாக நினச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாகவே நினச்சிக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமாக இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுகிற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைக்கி வந்து அதிகமாக காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதிகமாக அதுவும் சேலத்தில் வந்து வெளியூர்லேருந்து சேலத்துக்கு வந்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஊரில் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கே, யாரை பார்த்தாலும் காய்ச்சல் காய்ச்சல்ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி காய்ச்சல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதற்கு நிறைய ரீசன் சொல்லலாம். சுற்றுப்புற தூய்மை அப்படின்றது ஒரு ரீசன் சொல்லலாம். டெங்குலாம் வருது அப்படின்னா அது சுற்றுப்புறம் வந்து தூய்மையாக இல்லாதனால அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய காய்ச்சல்லாம் வரது காரணம் சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லாதது தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது கைகள் கழுவிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டில் எதனால் வந்து அதிகமாக நம்ம வந்து தற்காக்கப்படுவோம், நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியமாக, இல்லை நாம் வந்து கைகள் கழுவிட்டு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக, ஸோ அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்.
5: வணக்கம். சோனா பொன்மொழியின் இணைய தொகுப்பாளர் நாகராஜ் அவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன்.
0: வணக்கம் வணக்கம்.
5: நான் திருப்பூர் மாவட்டம் மூவர் ராதவன். நல்லா இருக்கிறீங்களா நாகராஜ்?
0: அண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா, நல்லா இருக்குங்கண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: அதான் சுகாதாரமா இருக்கிறதுக்கு இல்லைங்களா?
0: வாங்கண்ணா,
5: இருக்கிறதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை சரியா வச்சுக்கணுமா, இல்லை நம்ம கைகளை கழுவி தான் சுத்தமா வச்சுக்கிறது நல்லா அப்படின்னு
0: கேட்டுக்கிறீங்க.
5: இப்ப சேலத்துல வேற, சேலத்துல என்ன எல்லா பக்கமும் அந்த காய்ச்சல் பிரச்சனை இருக்குதான் செய்யும், வெயில் கடுமையா
0: இருக்குதுங்களா,
5: இல்ல இங்க மழை இங்க எல்லாம் சரியில்லைங்க, ரொம்ப கடுமையான வெயில். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமா வச்சுக்கணும். இன்னொன்னு முக்கியமா இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க, நாய் பூனைகளை

0: இன்னும் வளர்க்குறாங்கள அதெல்லாம் கிட்டத்தட்ட அதுனாலையும் நோய் வரச்சான் வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா?
1: ஆமா ஆமாங்க.
0: காய்கறி எல்லாம் வீட்டுல வச்சு வளர்க்க கூடாது, அதை எந்த குறிப்பிட்ட இடம் வச்சு அதுதான் சரியான நேரத்தில் கூட்டு போயிருக்கின்றது மெயினான உலகம். பூனை என்ன ஒண்ணு தெரியுங்களா வீட்டுக்குள்ள வளர்த்தேன் வெங்காயம் எல்லாம் இருக்குங்களா?
1: ஆமா ஆமாங்கண்ணா.
0: வெங்காயத்தை பறிச்சு அதுல எல்லாம் அதனுடைய மலம் எல்லாம் கழிச்சு மூடி வச்சிடும். அதனால எவ்வளவு கேடுன்னு எல்லாம் நான் வளர்க்கறேன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். சுற்றுப்புற சூழ்நிலையில எல்லாமே சுத்தமா தான் வச்சுக்கணுங்க. எல்லாம் ஆள விட்டையாவது சரி பண்ணி அந்த பொருள் பூண்டுக அது எல்லாம் இது பண்ணி பண்ணிக்கணும். நல்லா கழுவி அனுபவிக்கணும். முக்கியமா என்ன செல்போன் எல்லாம்
1: உபயோகப்படுத்துறாங்கல்ல,
0: அப்ப அதுக்கு பிறகு எத்தனை பேர் கையெல்லாம் சுத்தமா கழுவி அப்புறம் சாப்பிடுவாங்கிற எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய பெயர் பண்ணி கையை அப்படி இப்படி சும்மா கழுவி சாப்பிட உட்காடுறவங்கதான் அதிகம். அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் இது பண்றதுனால சாப்பிடறதுக்கு முன்னே ஒரு கொஞ்சமா சோப் போட்டு கொஞ்சம் கைகளை சுத்தமா பராமரிச்சு
1: நன்றி. தொடர்ந்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நேயர்கள் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஹவாக் பிரதர்ஸோட ஒரு பாடல் கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050784.
1: மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷனலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காய்ச்சல்னால் சேலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு, இதற்கு கூடிய பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக, இல்லை நாம் சாப்பிடும்போது கைகளை கழுவிட்டு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக. ஸோ இந்த ஒரு தலைப்பில் நேயர்கள் நம்ம கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
2: வணக்கம். சன்னி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சன்னி?
1: பாட்டி ரொம்ப நல்லா இருக்கேன். பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
1: ஆங்க பாட்டி.
2: சரி பேசலாமா?
1: பேசலாங்க பாட்டி.

0: அதாவது நோய் வராம தடுக்கிறதுக்கா இல்ல வந்து எந்த தலைப்பெண்ணோர் பற்றி சொல்லுங்க?
1: அதாவது நமக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு சுற்றுப்புறம் தூய்மையா இருக்கிறது முக்கியமா, இல்ல நம்ம நம்ம கைகளை கழுவிட்டு சாப்பிடுறது முக்கியமா, நம்ம சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியமா?
0: சரி சரி சரி, முதல்ல வந்து சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கணும். அந்த பகுதியில நம்ம வாழ்ந்தோம்னா சுற்றுப்புறம் சுத்தமா தான் இருக்கும். ஆனா இப்ப ஏழ்மையில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, சாலை ஓரத்துல எல்லாம் இருக்காங்க, அதையெல்லாம் பார்க்கும்போது சுற்றுப்புறங்கள்லாம் சுத்தத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இதுகள்ல நம்ம கைகளை சுத்தமா கழுவிட்டோமா தான் உடனடியான நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மொத காரணம் அதுதான். அதனால கைகளை சுத்தமா கழுவிக்கணும். சுற்றுப்புறம் வந்து நோய் வராம தடுக்கிறதுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும், பாதுகாக்கணும். ஆனா கைகளை கழுவினாதான் உடனடியான குணம் நமக்கு கிடைக்கும்ங்கிறது என்னோட கருத்து சாமி.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க பாட்டி. இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி.
0: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. தினேஷ் சேகரனுடைய தங்கமே அப்படின்ற பாடல், பாடலை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி அப்படின்ற மீன்ஸ் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
5: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
4: அப்படி என்ன கேட்ட?
5: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
4: மச்சான், அவர் அடிச்சது இல்லை, தப்பே இல்லடா.
6: ஆர்ச்சர் பண்ணா ராஸ்கல்.
7: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
8: அப்போ ரெடியா இருங்க.
7: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
8: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
7: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
8: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல், சேலம்.
7: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
8: முன்பதிவிற்கு 9962727802

0: ஈவன்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவன்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கிறது முக்கியமா, இல்லை நாம் சாப்பிடும்போது கை கழுவிட்டு சாப்பிட்றது முக்கியமா, நம்மளை நாமளே சுத்தமாக வச்சுக்கிறது முக்கியமா அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட நேயர்களும் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட அடுத்த நேயரும் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம் நாகராஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர பேசுகிறேன்.
3: சந்திரசேகரண்ணா ரொம்ப நல்லா இருக்கேங்கண்ணா, நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நாகராஜ்.
3: ஆங்கண்ணா,
4: ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம சுத்தமா வச்சுக்கணும் நாகராஜ். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுற்றுப்புற தூய்மை அப்படிங்கறது 100% பாசிபிள் அப்படின்னா இல்ல. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தவங்க நம்ம தூய்மையா இருக்கணும் அப்படின்னா கூட அவங்க தூய்மை அற்ற ஒரு விஷயத்தான் கொடுப்பாங்க. வேற நம்ம சாப்பிடும் போது கை கால் கழுவுறது, முகம் கழுவுறது, நம்மள நம்ம சுத்தமா வச்சுக்கிறது, அதையெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சுற்றுப்புற சூழல் அப்படிங்கறத மனிதன் பெரும் அளவுக்கு நினைச்சாலும் மாத்த முடியாது. வேற நாமளே சுத்தமா கை கழுவணும், கால் கழுவணும், கரெக்டா நம்ம ப்ராப்பரா சாப்பிடணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா வச்சுக்கலாம். அதனால நோய் கிருமி தொற்றுகள் வராது. அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை கையை கழுவிட்டு சாப்பிடுங்க, கையை மேலாக கழுவாதுங்க, நல்லா தேய்ச்சு கழுவுங்க, பல்ல 1 நாளைக்கு 2 முறை தேய்ங்க, அதே மாதிரி 1 நாளைக்கு 2 முறை குளிங்க. சோ தன் சுத்தத்தை எவ்வளவு தூரம் நம்ம சிறப்பா பேணுறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமா

0: இந்த வாழ்க்கை அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: கண்டிப்பா
0: எல்லாருமே தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உடலால கடைபிடிப்போம், வாழ்வில் உன்னத நிலை அடைவோம்.
1: நன்றி நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு.
0: நன்றி நகராஜ்.
1: தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா ஹேவாக் பிரதர்ஸோட காதலன் அப்படின்ற ஒரு பாடல். பாடலை கேட்டுருங்க, பாடலை தொடர்ந்து நேயர்கள் கூட பேசலாம்.

0: கருதி சோன எஃப்எம் 107.8.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
2: என்றும் நலமுடன்
3: என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது என்ன தான் சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை விட தன் சுத்தம் ரொம்ப முக்கியம். அதாவது கைகளை கழுவிட்டு நம்ம வந்து சாப்பிடணும், ஸோ மேக்சிமம் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கை கழுவுற மாதிரி சமையல் செய்கிறதுக்கு முன்னாடியும் கை கழுவுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ சமையலுக்கெல்லாம் வந்து பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே வந்து நம்ம செய்யக்கூடாது, கைகள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து வெளியில் விளையாண்டுட்டு வருவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கை கழுவணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த கைகள்லாம் வந்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி அதற்கப்புறம் வந்து அவங்கள சாப்பிட வைக்கணும். இல்லாட்டி உடனே வந்து அவங்க வாயில் கை வைப்பாங்க, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் கை வைப்பாங்க, உடனே திரும்பவும் வாயில் கை வைப்பாங்க. ஸோ அதனால் நிறைய தொற்றுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக போணுச்சு. நம்ம நேயர்களும் வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நான் தான் வந்து கூட பேச போகிறேன். ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம சோனாயப்பம் நிகழ்ச்சிகள் கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம நிகழ்ச்சி கேட்டுகிட்டே தினமும் மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா நம்மளை அறியாமலேயே வாழ்க்கையில் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி நம்ம நிகழ்ச்சியில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், அதாவது கரண்ட்டாக இருக்கிற ஹெல்த் இஷ்யூ, ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஸோ அதிலேருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம், அதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி முதல் விஷயமாக இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா யோகா. இந்த யோகா ஒரு நன்மைகளை மட்டும் நமக்கு வந்து தரதே இல்லை, பல பல பல நன்மைகளை நமக்கு வந்து தருது. அதாவது நாம் யூகிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ நன்மைகளை நம்ம உடலுக்கு பண்ணும் இந்த யோகா. உடலுக்கு மட்டுமா நாகராஜ் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தது அப்படின்னா இல்லைங்க, நம்மளுடைய மனதுக்கும் பல நன்மைகளை வந்து பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வந்து சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு வரும். அதுவும் இப்போலாம் இளம் வயதினருக்கு கூட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ரொம்ப ஒரு சளி பிடிச்சாலோ இல்லை ஒரு இருமல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரும். எளிமையான சில யோகா பயிற்சிகளை நம்ம முறையாக கற்றுக்கிட்டு தினமும் காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் அந்த யோகாவை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நாள்பட்ட பல பிரச்சனைகள் பல வியாதிகள் நம்மளை விட்டு போகிறத பார்க்க முடியும். அதில் முதல் பிரச்சனை இந்த சுவாச

ஆரோக்கியம், சுவாச ஆரோக்கியம் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததா தசை, அதாவது நம்ம ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக ஒரு காற்று மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனால் நமக்கு வந்து ஒரு பெரிய இறுக்கம் வந்து இருக்கும் நம்ம உடல்னால். ஸோ அந்த இறுக்கத்தை வந்து, தசை இறுக்கத்தை வந்து போக்கக்கூடியது இந்த யோகா. நம்ம காலையில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து பண்ணால் கூட போதும். என்ன யோகா பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான ரொம்ப ரொம்ப ஈஸியான யோகா நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும். சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட எல்லாருமே வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து மென்டல் ஹெல்த், இன்னைக்கு கட்டாயமாக எல்லாருக்குமே ஒரு சிறிய அளவிலாவது மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். 100% என் மனசில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு சிறிய அளவிலாவது இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இந்த யோகா வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மார்னிங் டைமில் இந்த யோகா பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்திங்கன்னா, அந்த ரத்தம் எல்லா இடத்துக்கும் அப்படியே வந்து சீராக போகிறத நீங்கள் உணரவே முடியும். ஸோ இதை நான் வந்து ரியலாக நோட் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆற்றல்னால் நம்ம நாள் முழுக்க ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கிறது. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு நாள் முழுக்க கிடைக்கும் காலையில் ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணனா. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுந்தர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம

0: இடமே இல்ல, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள் இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் நம்ம கூட வந்து இணைகிறாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் மார்பக புற்றுநோய் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதற்கான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மார்பக புற்றுநோய் குறித்து ஒரு விழிப்புணர்வை நம்ம சோனா எஃப்எம்ல வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். சார் வணக்கம். சார் சார் 100 மார்பக புற்றுநோயில் 1 or 2 வந்து மேலுக்கும் வந்து ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க சார். ஸோ இதற்கான சிம்டம்ஸ் அப்படின்னா ஆண்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் சார்?
2: அதே மாதிரி சிம்டம் தான். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும்.

0: மார்பக பகுதின்றது ஆண்களுக்கு பெரியதாக இல்லாதனால அடியில் இருக்கிற தசைப்பகுதி நெருக்கடிகளுக்கெல்லாம் சீக்கிரமாக பரவ ஆரம்பிச்சிடும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் தொடர்ச்சியாக இப்போ ஒரு 40 வயது கடந்த பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் அதிகமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லலாங்க சார். இளம் வயதுலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதியதாக வரக்கூடிய கட்டிகள் தான் புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் 20-40 வயதில் ஒரு கட்டி வருது அப்படின்னா பெரும்பாலும் சாதாரண கட்டிகளாக தான் இருக்கும். அதாவது ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம், அடினோசிஸ்ன்னு சொல்லுவோம். சிலருக்கு ஒரு பிரஸ்ட் ஹெவியாக இருக்கும், அந்த மென்சுரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஹெவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரீ மென்சுரல் சிம்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப ரேராக ஒரு புற்றுநோய் கட்டியும் பார்த்துருக்கோம். ஈவன் 23-25 அந்த ஏஜ்லேயும் புற்றுநோய் கட்டி பார்த்துருக்கோம். ஒரு கட்டி தெரியுது அப்படின்னா ஒரு டாக்டர் பார்த்து பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது.
1: ரேராக அந்த மாதிரியும் இருந்திருக்கு?
0: இருக்கு கண்டிப்பாங்க. யங் ஏஜ்லேயும் லெஸ் தேன் 40லேயும் பிரஸ்ட் கேன்சர் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஃபீடிங் மதருக்கு பிரஸ்ட் கேன்சர் பார்த்துருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு அந்த மாதிரி ரொம்ப ரேராக பார்த்துருக்கோம்.
1: கண்டிப்பாக சார். அதே மாதிரி ஒரு நார்மல் கட்டியாக வந்து இருக்குது. ஸோ அது நார்மல் கட்டின்னு செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து அது அப்படியே இருக்குன்ற பட்சத்தில் அது கேன்சர் கட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்?
0: இல்லைங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபைப்ரோ அடினோமா அந்த மாதிரி சாதாரண கட்டிகள் வந்து புற்றுநோய் கட்டிகளாக மாறதுக்கு இல்லை.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். சார் தொடர்ச்சியாக ஜெனட்டிக்ஸ் காரணமாக எந்தெந்த மாதிரியான புற்றுநோய்கள்லாம் வருங்க சார்? இப்போ மார்பக புற்றுநோய் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் காரணமாக ஃபேமிலியில் வேற யாருக்காவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்?
0: அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவும்னு கிடையாது. அதாவது ஜெனட்டிக்காக அவங்களுக்கு மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு நாங்கள் ஒரு 100 பிரஸ்ட் கேன்சர் பார்க்குறோம் அப்படின்னா 5-10% மட்டும்தான் ஒரு பரம்பரை புற்றுநோயாக இருக்கும். மற்றபடி பார்க்குறது எல்லாமே புதியதாக வரக்கூடிய புற்றுநோய் தான். ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரம்பரையாக வருது பிஆர்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன். ஸோ அந்த ஜீன் லெவலில் மியூட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 80-85% வந்து புற்றுநோய் வரதுக்கான, அதாவது மார்பக புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், இதே மாதிரி கணைய புற்றுநோய், மற்ற புற்றுநோய் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: கண்டிப்பாங்க சார். மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு மாதத்தில் நீங்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்கீங்க சார். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பையை எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல் உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ரீசண்டாக சில மென்டல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யோகாசனங்கள் பற்றி இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து ஒரு யோகாசனம், நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு யோகாசனம் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன ஆசனம் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஜங்காசனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த போஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கோப்ரா போஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் பாம்பு நிலை அப்படின்னு தமிழ்லையும் வந்து சொல்லுவாங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முறையாக ஒரு யோகா சென்டரில் கற்றுக்கிட்டு இது பண்ணும்போது அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதாவது நம்ம அப்படியே கமுந்து படுத்துக்கணும், குப்பரை படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு தண்டாலெலாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கையை வந்து நம்ம மார்புக்கு பக்கத்தில் சைடில் அந்த கையை ரெண்டு கையும் ஊனி நம்மளுடைய உடல் முழுவதும் மேலே தூக்கக்கூடாது, தண்டால் எடுக்கிற மாதிரி தூக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த அப்பர் பாடி, அந்த அப்பர் பாடியை மட்டும் அப்படியே பாம்பு மாதிரி மேலே நோக்கி நம்ம தலையை வந்து மேலே பார்க்கணும். ஸோ இதுதான் புஜங்காசனா. இதனால் அதிகமான நன்மைகள், குறிப்பாக நம்மளுடைய

மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய நன்மையை வந்து பண்ணுது. அதாவது மார்பு பகுதியை வந்து விரிவுபடுத்துது. ஆழமான சுவாசம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஒரு போஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். மன உளைச்சலை வந்து முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் அப்படின்னா இந்த புஜங்காசனா. ஸோ உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் தினமும் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் மார்னிங் டைமில் பண்ணலாம். புஜங்காசனா இந்த ஒரு ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் இருக்கு இல்லைங்களா, ஸ்பைன். ஸோ இந்த ஸ்பைனை தீவிரமாக தூண்டுது. இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்துது. இந்த ஒரு ரீசன்னால் உடலில் மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய அந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன், அந்த ஹார்மோனோட அளவு கட்டுக்குள்ளார வைக்கப்படுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி யோக கலையில் இந்த புஜங்காசனா மாதிரி ஒரு ஆசனம் ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனங்களாக வந்து சொல்லப்படுது. அதாவது பயம், பதட்டம், மனச்சோர்வு இந்த ஒரு விஷயங்களை வந்து அகற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
3: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
2: அப்படி என்ன கேட்டேன்?
3: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
2: மச்சான், அவர் அடிச்சது இல்லை, தப்பே இல்லடா.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வீட்டு வைத்திய முறைகள், பாட்டி வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசுவோம். இப்போ நம்ம கூட வந்து ஏற்காட்டில் இருந்து புஷ்பராணி அப்படின்ற அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஏற்காட்டில் இருந்துட்டுருக்கீங்கக்கா. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக தான் வந்து மருத்துவமனைகள் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த வீட்டு முறை வைத்தியம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருந்ததுங்கக்கா. அப்படி ஏற்காட்டில் ஒரு காய்ச்சல்லாம் வந்துருச்சு இரவு நேரங்களில் அப்படின்னா, எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
7: அது மாதிரி ஆவி பிடிப்போம், இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் பெஸ்ட்டு போய் ஆவி பிடிப்போம். அப்படி ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் ஏற்றோம், ஏற்கடுத்த வருவோம்.
6: அந்த ஆவி பிடிக்கிறத பற்றி சொல்லுங்கள். அப்படி ஆவி பிடிக்கிறதுனால என்னென்ன சரியாகும்?
7: அப்படி சளி நல்லா இருக்கும், இரும்பு சளி, தொண்டை கட்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
6: அக்கா இதை கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறீங்களாங்கக்கா, எந்தெந்த பொருட்கள்லாம் போட்டு ஆவி பிடிப்பீங்க அப்படின்றத?
7: நாங்கள் எலுமிச்சம் கொழுந்து போடுவோம், மிளகு போடுவோம், பூண்டெல்லாம் தட்டி போடுவோம். இந்த காட்டு ஏதாவது இல பச்சளிங்களை இருந்துச்சுன்னா பிரச்சனை போய் ஆவி பிடிக்கும், தைல இல்லை அதெல்லாம் போட்டு பிடிக்கும்.
6: எத்தனை நாள்லங்கக்கா சரியாகும்?
7: அது 2-3 நாள் ஆயிரும்.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக வந்து ஆவி பிடிக்கிறத பற்றி அக்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு காய்ச்சல், தலைவலி, இருமல், தும்மல் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே உடனடியாக போயிட்டு நம்ம வந்து மெடிசன் தான் வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபீவர் அடித்தா உடனே எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்து போயிடுவாங்க. லைட்டான ஃபீவர் இருக்குது, ஒரு இருமல், சளி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆவி பிடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஏற்காட்டில் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆவி பிடிக்கிறது தான். ஏன்னா அங்கே வந்து யூக்கலிப்டிப்ஸ் அந்த இலை வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால அதை வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து தைல இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே அந்த ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: காய்கறி தினமும் சாப்பிடு, உடல் நலத்தை காத்திடு, ஆரோக்கியம் வளர்த்திடு, நோய்களை விரட்டிடு.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த மாதம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இம்யூனிட்டி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், காய்ச்சல், சளி, இருமல், இந்த மாதிரி நோய் தொற்றுகள் அடிக்கடி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா, இம்யூனிட்டி பவர் இல்லாத ஒரு ரீசன் தாங்க. ஸோ இது சாதாரண பிரச்சனைகளுக்கு. அதே மாதிரி இந்த இம்யூனிட்டி பவர் இன்றைக்கி எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதிகமாக மழை வந்துட்டுருக்கு, புது புது காய்ச்சல்கள் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ வரக்கூடாது அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு திரவ உணவுகளாக தினமுமே நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இளநீர் ஆஃப்டர்நூனில் நமக்கு வந்து டைம் கிடைச்சா, வெளியெல்லாம் வெயில் போனோம் அப்படின்னா இளநீர் வந்து கட்டாயமாக எடுத்துக்கலாம். மோர் அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் நம்ம வந்து எடுத்துக்கும் போது நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பசும்பால் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறோம், அதிலருந்தே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரியும் திரவ உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக பழங்கள் அப்படின்னு வரும்போது,

ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாச்சி, பப்பாளி, கொய்யா, சாத்துக்குடி. இன்னொரு டைம் சொல்கிறேன், ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாச்சி, பப்பாளி, கொய்யா, சாத்துக்குடி. இது ஏதாவது ஒரு சில பழங்கள், ஒரு இரண்டு பழங்களை தினமுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஆரஞ்சு, எலுமிச்சை, எலுமிச்சை ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம் ஒரு நாளைக்கு. அடுத்த நாளைக்கு அன்னாச்சி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கு பப்பாளி எடுத்துக்கலாம், இன்னொரு நாளைக்கு கொய்யா எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு சாத்துக்குடி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். மூலிகைகளில் வேப்பிலை, வெற்றிலை, தூதுவளை, கற்பூரவள்ளி, துளசி, முடக்கத்தான், முருங்கை, இது எல்லாமே இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும். ஆனால் இது எல்லாமே நமக்கு கிடைக்குமா அப்படின்னா ஒரு சிலது தான் கிடைக்கும். முருங்கை வந்து கிடைக்கும், துளசி கிடைக்கும், தூதுவளை வந்து கிடைக்காது, அவ்வளோவா அது கேள்விப்படவே மாட்டாங்க. ஸோ இந்த முருங்கை, துளசி, முருங்கை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணிட்டு வரலாம். வேப்பிலை நம்ம சும்மா எப்போயாவது டைம் கிடைக்கும் போது அந்த மரத்துலேருந்து பறித்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இலையை சாப்பிட்டா கூட வந்து போதும், அதுவும் நம்மளோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, தூதுவளை, வெற்றிலையும் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும், முடக்கத்தான் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து கிடைச்சா நம்ம தினமும் ஒவ்வொரு மூலிகைகளாக எடுத்துக்கலாம். காய்கறிகள் அப்படின்றப்ப இதுவும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ எந்தெந்த காய்கறிகளில் அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா, பீட்ரூட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய், கேரட், இஞ்சி, காலிஃப்ளவர், மஞ்சள், பூண்டு, கத்தரிக்காய். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வரலாம். தினமும் எடுத்துக்கிட்டே வரும்போது, அதாவது தினமும் இது எல்லாமே எடுத்துக்க தேவையில்ல, ஒவ்வொரு காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் கூட போதும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போகலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.

புளியட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகர் என்னோட என்னென்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க விவோ இல்லை ஐக்யூ மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான ட்ரிக் தான் அது. உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு நல்ல 4K HD வீடியோ இல்லை படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ அந்த படத்தோட குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த விவோ இல்லை ஐக்யூ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொட்டு உள்ளே போய்க்கணும். அங்கே ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே ஸ்மார்ட் அடாப்டிவ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது செலக்ட் ஆகியிருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை அதை மாற்றிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கேமுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் மாற்றிக்கும். அதுவே நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். இந்த ஒரு சூப்பரான விஷயம் அந்த நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது மூலமா நடக்கும். இதை தாண்டி அங்கே இன்னொன்று ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா கீழே விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் பார்க்குற கண்டென்ட் வீடியோ இல்லை படம் ஏதாவது உங்கள் விவோ இல்லை ஐக்யூ மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதோட கிளாரிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது கான்ட்ராஸ்ட்டு கலர்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுவுமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். இந்த ரெண்டு சூப்பரான விஷயத்தை உங்கள் விவோ மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன்.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்னதான்
3: சொல்ல வர,

0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கா அப்டேட் சொல்றாங்களே.
1: ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து நீங்க ஒரு நல்ல ஒரு 5G ஸ்மார்ட் போன் வாங்கணும், அதுவும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டோட இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போனை ட்ரை பண்ணலாம். இந்த போனோட பெயர் தான் IQ இருந்து வந்திருக்கக்கூடிய Z11 5G அப்படிங்கிறது தான் இந்த போனோட பெயர். IQ இருந்து வந்திருக்க இந்த Z11 அப்படிங்கிற இந்த மொபைல் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கர்வ் டிஸ்பிளேல சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட விவோல இருக்க S2 இருக்குல்ல அந்த போனோட டிசைன் மாதிரியே தான் இருக்கு, அதில் இருக்க ஸ்பெக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதையே வந்து IQ Z11 அப்படிங்கிற வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து மொபைல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு, கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால முன்னாடியும் பின்னாடிலாம் வந்து நல்லா இருக்கு. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க, முன்னாடி செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீடியா டெக் டைமென்சிட்டி 7500 டர்போ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்டோகவ் ப்ராசஸர் இது. அது கூடயே பார்த்தீங்கன்னா 6GB 8GB 12GB இந்த மாதிரி 3 வேரியண்ட்ல உங்களுக்கு ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்பிளேட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6.83 இன்ச்சுக்கு ஒரு பெரிய அமோல்ட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இதில் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வருது. பெசில் கூட சைடில் இருக்கலாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது கர்வ் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால. பின்னாடி உங்களுக்கு டுயல் கேமரா கொடுத்துருக்காங்க, அதில் மெயின் கேமரா 50MP ஆகவும் செகண்டரி கேமரா 8MP கொடுத்துருக்காங்க. டுயல் LED ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அது கூடிய 4K வீடியோ எடுத்துக்கலாம், 30fps எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 32MP வைட் ஆங்கிள் லென்ஸோட வருது, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 4K 30fps வீடியோ எடுத்துக்க முடியும். இது இல்லாமல் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி 7050mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44W ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் வருது, USB Type-C போல்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 SIM யூஸ் பண்ணிக்கலாம், 5G சப்போர்ட்டை தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 128GB 256GB வேரியண்ட்லையும் வருது. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது, மெமரி கார்டு போட முடியாது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் வந்துடுது. இந்த ஃபோனோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வாங்கினா 34,999 இருக்கு. இந்த டிசைனில் இந்த ஃபோனோட ரேட் இது தான். வேணும்னா நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: பிரிவினை ஏற்காது.
1: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான யூபிஐ ஆப்போட ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த யூபிஐ ஆப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுள் பே, அதாவது ஜிபே. இந்த ஜிபேல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இது என்ன திவாகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜிபேல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். நீங்கள் கடைசியாக யார் யாருக்கு எப்பப்போ டிரான்சாக்ஷன் அனுப்புனீங்க அப்படிங்கிறத மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அப்படியே சி ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அங்கே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஃபுல்லாகவே காட்டும். நீங்கள் பார்க்குற இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையுமே உங்களால் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா இதில் ஃபில்டர் பண்ணி கூட பார்த்துக்க முடியும். அதாவது ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டட், ஃபெயில்டு ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேங்க் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட பேர் காட்டும். அதில் நீங்கள் ப்ராசஸ் பண்ண பேமெண்ட்டை மட்டும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் டேட்டு காட்டும். டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதம் கடைசி 30 நாள் இல்லைனா 90 நாள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறத கூட உங்களால் பார்த்துக்க முடியும். அதாவது இத்தனை அமௌண்ட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ இல்லை இவ்வளோக்கு மேலே அப்படிங்கிறது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். கடைசியாக பேமெண்ட் டைப் அப்படிங்கிறது இருக்கும், அனுப்புனதா இல்லை அமௌண்ட் வாங்கினதா கேஷ்பேக்கில் இல்ல உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபில்டர் பண்ணி உங்களால டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி

பார்த்துக்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு புள்ளி இருக்கும், அங்கே கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கெட் ஸ்டேட்மெண்ட்டை தொட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கிக்க முடியும். இது வந்து கடைசி 6 மாதம் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. நீங்கள் 1 மாதம் இல்லை கடைசி 3 மாதம் இல்லைனா கடைசி 6 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி தான் நீங்கள் கூகுள் பேயில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். இந்த ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியலனா சொல்லிக் கொடுங்க. இப்போ தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டுலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்ட?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சுட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சது இல்லை, தப்பே இல்லடா.

0: மாடுபிடி வீரன்.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
2: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
3: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில. திவாகர் என் கூட இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்கறப்ப உங்களுக்கு வந்து என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்க உடனே 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருங்க. இப்ப நீங்க ஒளிபரப்புன பாடல் செமையா இருக்கு தம்பி, வரிகள் சூப்பரா இருக்கு, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களா இருந்தாலும் நீங்க அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜ்ல கூட நீங்க அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க வந்து கால்

மட்டும் இல்லாம வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லயும் நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் பாட்டை போடுவோம். அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமா அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என்னோட நினை கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். உங்க ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு அருமையான ஒரு ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப் பத்தி தான் இப்போ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. அது என்ன ஆப்னு தெரியும்னா நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக ஷீல்டு ஆன்டி வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். ஷீல்டு ஆன்டி வைரஸ் ஜங்க் கிளீனர் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். இந்த ஷீல்டு ஆன்டி வைரஸ் ஜங்க் கிளீனர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் என்ன பண்ணுன்னா, உங்களோட ஃபோனை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்க தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கேச்சி அண்ட் ஜங்க் ஃபைல் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைல்ஸை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கிளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு க்ளீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க கேச்சி அண்ட் ஜங்க் ஃபைல்ஸை இதை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேன் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனில் ஏதாவது வைரஸ் இல்லை மால்வேர் இருக்குது அப்படின்னா அதையுமே இதை காட்டி கொடுத்துரும். உங்கள் ஃபோனை ஸ்கேன் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய லார்ஜ் ஃபைல்ஸ், அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபைல்ஸ், ஒரு 500 MB மேலே இருக்கிறது, 1 GB பக்கமாக இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து காட்டும். இது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் தேவையில்லாமல் இருக்கிற ஆப்லாம் வந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்து உங்களால் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட அந்த சிமிலர் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் இது வந்து காட்டி கொடுத்துரும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணும் வேணாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பிக்சர்ஸ் இமேஜஸை கம்ப்ரஸும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த ஷீல்ட் ஆன்டி வைரஸ் ஜங்க் கிளீனர் இந்த ஆப்பில் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 37 MB. இந்த ஆப் 4.1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 100,000+ மேலே மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. தேவைப்பட்ட ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரினோட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றி நான் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுனா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தட்டில் காய்கறி இருந்தால் சத்து கூடும், தினமொரு ஆரோக்கியம் நம்மோடு சேரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

ஆழ்கடலுக்குள்ள நீச்சல் தான் அடிக்க முடியும், சல்யூட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதையும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூப்பரான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கும் எடுத்து வந்திருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்கள் அங்கே எப்படி இருக்கீங்க? உங்களுடைய அன்றாட வாழ்க்கை இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி சொல்லிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வியும் எடுத்து வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கான ஒரு கேள்வியில் நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து இந்த பெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, பிடித்த செல்ல பிராணிகள். ஸோ அந்த செல்ல பிராணிகள் எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு மறக்காமல் 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகள் இருக்காங்க இல்லையா, அந்த செல்ல பிராணிகளுக்கு என்ன பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக கடல் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, துபாயிலிருந்து ஒரு ஃப்ளைட்டு புறப்பட்டு இஸ்ரேலுக்கு போயிருந்தது. அந்த இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே தாக்குதல் நடந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து காப்பாற்றினார் இல்லையா, கேப்டன் வந்து எல்லாரையும், அதாவது கிட்டத்தட்ட 174 பேரை வந்து காப்பாற்றியிருந்தார். அவரை வந்து அவருக்கு மரியாதை செலுத்துற விதமாக நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஜோஷ்வா அப்படின்ற ஒருத்தர் வந்து கடலுக்குள்ளே ஆழ்துளை கடலுக்குள்ளே போயிட்டு அவரோட போஸ்டர் இருக்கும் இல்லையா, பேனர் இருக்கு இல்லையா, அந்த பேனர் அடித்து இவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாராலையும் பேசப்படுற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவில், அதை தாண்டி வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் இருக்குது. அந்த கேள்வியும் நீங்கள் வந்து அந்த கேள்வியில் நீங்களுமே வந்து பதில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான, அதாவது வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வித்தியாசமான பெயர்கள் என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அதை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பும் கூட. ஸோ இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல் வந்துட்டுருக்க நேரில் கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல

செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால், கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இந்த ஒரு விஷயத்தை கேட்ட எல்லாருமே வந்து அதிர்ச்சி, அதாவது அதிர்ச்சின்றதையும் தாண்டி ஆச்சரியத்தில் வந்து மூழ்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டில் இந்த பெட் அப்படின்றத வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பெட்டுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பெயர்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு சிலர்லாம் வந்து கோவத்தில் நண்பர்களுடைய பெயர் வைக்கிறது வழக்கம். நம்ம அலுவலகத்துலேயுமே கூட சும்மா பேச்சுக்கு நீங்கள் என்ன வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு, நான் இவங்களுடைய பெயர் வைப்பேன் இவங்களுடைய பெயர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி விளையாட்டு போக்கில் நீங்கள் பெயர் வச்சுருந்தாலும் வித்தியாசமான பெயர்கள்லாம் இருக்கும் இல்லையா, நாய்க்குட்டிக்கு பூனைக்குட்டிக்கு அப்படின்றதுக்கெலாம் வச்சுருப்பீங்க. ஏன், நம்ம விவசாயம் பண்ணக்கூடியவங்களாம் வந்து ஆடுக்கு மாடுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு மாடுக்கெல்லாமே வந்து பெயர்லாம் வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்ன பெயர் அப்படின்றதான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன மாதிரியான வித்தியாசமான பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்றத பகிர்ந்துக்க நினச்சிங்கன்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அந்த வித்தியாசமான பெயர் வந்து நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலான் இருக்கேன். அந்த சோஷியல் மீடியாவில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது, எல்லாரையும் ஒரு வியப்பில் ஆழ்த்திருக்கக்கூடிய விஷயம், வியப்புன்றதை தாண்டி சந்தோஷமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2000 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த வணிகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் வந்து இந்த கடைகள், காய்கறி கடைகள் வச்சுருக்கவங்க, இல்லை சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுக்கு இன்கம் வந்தது, அவங்களுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 0.4% வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டேக்ஸ் பிடிப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அக்டோபர் 15 எல்லாருக்கும் பயன்படுத்துறதா இருந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ இல்லாமல் அது வந்து எப்போ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறமேட்டு இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், அதாவது எல்லாருக்கும் பயன்படுத்தலாம், இந்த நடைமுறை வரும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இன்னைக்கு இந்த யூபிஐலாம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பெயர் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன வித்தியாசமான பெயர் அப்படின்றத பற்றி மறக்காமல் என் கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு நேர்களே கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தானை சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சுகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050674.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்காங்க இல்லையா, செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் என்ன ஒரு வித்தியாசமான பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட நாம் நிகழ்ச்சியில் பேசிடலாம். வணக்கம்.
1: சோன பொன்மொழியின் இனிய தொகுப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோனூர் ஆதவனுங்க.
0: அண்ணா வணக்கம். அண்ணா ஆதவனா, எப்படி இருக்கீங்க?
1: அப்போ வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: எப்படி
0: அண்ணா அங்க கிளைமேட் எப்படினா இருக்கு?
1: ஐயோ அது ஏனங்க கேக்குறீங்க, மழையே பெய்ய மாட்டேங்குது, சீட்டு வெப்பு தாங்கறது இல்ல, எல்லாம் மாதிரி அடிக்கடி கரண்ட் போயிருது, மாசத்துனால போகுதா நீங்க ஒண்ணும் புரியல.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்னைக்கு தலைப்பு பத்தி பேசுறோமா?
1: செல்லப்பிராணி குறிக்கிற பேர் கேக்குறீங்க.
0: ஆமாண்ணா,
1: மனிதர்களையும் சில தோற்றங்களை வச்சு சில பேர் வைக்கிறாங்க. அது சொல்லப்படாது, தங்கம் வெள்ளி வயிறோ முத்து அப்படின்னு சொன்னா நல்லதுதான். இருந்தாலும் அதையும் சொல்லல, ஏன்னா வழக்கத்துல அப்படி கொண்டாடுறாங்கல்ல, சொல்லிடுங்க. சொல்லிட்டு நாய்களுக்கு இருக்கிற பேர் சொல்றேன், நான் மிருகங்களுக்கு வைக்கிற பேர் சொல்றேன்.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா, சொல்லுங்க.
1: குட்டையா இருக்கிறவங்கள எனக்கு தெரிய ஒரு பொண்ணு பேர் எப்படி வச்சிருக்கும் பாருங்க, அவங்க சின்ன வயசுல கொஞ்சம் குட்டை இல்லை, கூலையான்னு பேர் வச்சிருங்க சொந்த மகனுக்கு. கூலையான் கூலையான்னு சொன்னேன், ஏமா நீயே கூலையான்னு சொன்னா அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கூலையா கூலையான்னு சொன்னா அதே பேராயிருமா அப்படி எல்லாம் சொல்லாதான் உண்மையான அவன் பேர் சொன்னு சொல்லி
0: வந்தேன்.
1: சில பேர் கல்லூரி மங்கன்பாங்க மனிதர்கள், கல்லூரி மங்கன்னா எதுவுமே சொன்னா காதல் கேட்காத மாதிரி ரியாக்ஷன் கேட்காம இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்ப நாய்க்குட்டிக்கெல்லாம் நீங்க என்னென்ன பேர் வித்தியாசமான பேர்லாம் வச்சிருக்கீங்களா?
1: நாய்க்குட்டிக்கு ஒரு ஆண் நாய்க்கு தேவான்னு பேர் வச்சாங்க பாத்துருக்கேன், அது என் தம்பி வீட்டுல இருந்து. அது நாய் பிடிப்பாங்களே?
0: ஆமாண்ணா,
1: அது அதுல அது போயிடுச்சு. தேவா எங்க இருந்து வந்தாரு, தேவா கிட்டே போயிட்டாரு, அவர் காரணம் இல்ல புடிச்சு போயிட்டாங்க.
0: தேவான்னு எதை இன்ஸ்பைர் பண்ணினா பேர் வச்சிருப்பாங்க?
1: அது என்ன தேவான்னா அது என்னத்தை இன்ஸ்பைர் பண்ணி தெரியல.
0: ஒருவேளை நீ எனக்கு தேவா நான் உனக்கு சூர்யா அந்த மாதிரி ஒரு நட்பு கோசரம் வச்சிருப்பாங்களோ
1: அப்படித்தான் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன்.
0: அது
1: நினைச்சுக்கிட்டு அவரு தேவா தேவனே என்னை பாருங்க, தேவா அப்படி நாய் பிடிக்க வர மாதிரி நினைக்க அந்த தேவா மேல போயிட்டாரு அவரு. அப்புறம் நாய்களுக்கு இந்த பேர் வைப்பாங்க, என்ன பேரு இப்படி வித்தியாசமா வைப்பாங்க, புருஷ்லின்னு கூட வைக்கிறாங்க. அப்புறம் இப்படி பேர் என்ன சொல்லுவாங்களே, புருஷ்லி டாமி டாமி வைப்பாங்க. பூனைக்கு பூனை குட்டிக்கு என்ன ரூபி அப்படின்னு எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் விஷயத்துக்கு நான்

ஆதவரன் நான் சொன்ன விஷயம் எனக்கு சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லுன்னு தோணுது. அது என்ன அப்படின்னா, அந்த நாய்க்குட்டிக்கெலாம் வந்து பேர் வைப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களுக்கும் வந்து பேர் அப்படின்றது வைக்கிறாங்க, பட்ட பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் வந்து நான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இரண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு பாடல் வந்து நம்ம சேலத்தை பற்றின ஒரு சிறப்பான பாடல், அந்த பாடல் கேளுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பாடலுமே இருக்குது, அந்த பாடலும் கேட்டு வாங்க. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்டேன்?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிலி. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு அடுத்ததாக என்ன சொல்ல போறேன் அப்படின்றதையும் தாண்டி, இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த செல்ல பிராணிகளுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பெயர் என்ன அப்படின்றத பத்தி மறக்காம 9787070 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட அவர் வீட்டில், அதாவது ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. அவர் வீட்டில் என்ன மாதிரியான, அதாவது செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான வித்தியாசமான பெயர் வச்சிருக்காரு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கட்ட தாமோதரி பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: அண்ணா மாலை வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கிற, எந்த குறைபாடும் இல்லை. என்னுடைய குழந்தை எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப அருமையா இருக்கணும்.
4: பார்த்தோம்னாக்கா வீட்டுல நான் இது வரைக்கும் 18 பூனை வளர்த்திருக்கேன். அதுல 16 பூனைகளை நான் அவங்களுக்கு ஈம சடங்கு பண்ணிருக்கேன். அவங்களுக்கு பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜெயா அப்படின்ற பேர் வச்சிருக்கேன். ஒரு நாய் வளர்த்திருக்கேன், அதுக்கு வந்து ராமு பேர் வச்சிருக்கேன். அது ஏன் வச்சேன்னாக்கா அப்பாவுடைய பேர் ஜெயராம், அதனால ஜெயராம் அப்படி கூப்பிடுறப்போ என்னுடைய தந்தையார் பேர் எனக்கு ஞாபகம் வரும். இப்ப இங்க காகத்துக்கு நானு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 வருஷமா ஊட்டி வர்றேன். காரா பூந்தி மிச்சரு அதெல்லாம் வீட்டு விடுறப்போ அவங்கள வந்து ராஜின்னு கூப்பிடுவேன். ஏன்னா என்ன சின்ன போதுல அப்பா வந்து ராஜி ராஜின் தான் கூப்பிடுவாரு. அந்த பேரை நான் மறக்க கூடாது. அப்பா கூப்பிட்ட பேர் அப்பாவுடைய பேர் வச்சிருக்கேன். இத கூப்பிடுறப்போ என்னுடைய தந்தையா ஞாபகம் வரும். அம்மா இல்லாம வளர்த்திருக்கார், அது மாதிரி ஒரு தந்தை எனக்கு கிடைக்கிறது கஷ்டம் சொல்லி அந்த செல்ல பிராணிகளை நான் கூப்பிடுறதுக்கு என்னுடைய கருத்து. ஒரு அருமையான தகவல் சொல்லாமா?
2: சொல்லுங்க.
4: பாத்தீங்கன்னாக்கா அவரு போன் பூத்துல போயிட்டு ஒருத்தர் போன் பண்றாரு.
2: ஓகேண்ணா.
4: அப்போ அந்த இடத்துல போன் பூத்ல இருந்து கேக்குறாரு, தினமும் வந்து ஒரு வாரமா பண்ணின்னு இருக்கீங்களே, அவர் தான் டிரைவர், நல்ல டிரைவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு, அந்த வீட்டுல டிரைவரா இருக்கிற நான் தான். அப்ப ஏன் கேக்குறீங்கோ, நான் இப்படி கேட்க சொல்லோ அதுல என்னது குறை இருக்கோ அது அவர் சொன்னாருன்னா அந்த குறைய நான் தீட்டுக்கலாம் சொல்லிட்டுதான் நான் வேற ஆள் பேசுற மாதிரி நான் பேசினேன். அப்போ என் மேல எந்த குறையும் இல்லாம அந்த ஓனரு என்னை வச்சிருக்காரு, எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரம் எந்த இடத்துல வேலை செய்யறோமோ நம்ம வேற ஆள் மாதிரி பேசுறான் பேசி நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்தாக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா வாழ்க்கை அருமையா இருக்கலாம். என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
2: நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா. அருமையான தகவலை வந்து அண்ணா சொல்லிட்டு போயிருந்தாரு. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு விஷயம் அண்ணா சொன்னதுலேருந்து நான் சொல்லணுன் இருக்கேன். என்னென்னா, ஒன்று வந்து நாய்க்குட்டிகள் இந்த செல்ல பிராணிகளுக்கு பேர் வச்சார் இல்லையா, ஸோ அது வந்து மெமரிஸாக வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம அம்மா நம்ம பேச்சுலராக நான் இருக்கேன் அப்படின்போது, தனியாக ரூமில் இருக்கேன் அப்படின்போது, அந்த டைமில் என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவோட ஞாபகம் வரணும் அப்படின்போது, இந்த அம்மாலாம் சீப்புலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த சீப்புலாம் வந்து எந்த இடத்துல வைப்பாங்களோ அந்த இடத்துல வைக்கிறது, வீட்டில் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம இந்த எண்ணெய் டப்பாலாம் வச்சுருப்பாங்க அந்த அந்த இடத்துல அதே மாதிரி வைக்கிறது. அப்பாலாம் ஒரு சில டப்பாக்கள்லாம் வந்து மேலே ஒரு கை எட்டி எடுக்கிற மாதிரியான இடத்துல வச்சுருப்பாரு, அந்த மாதிரியான இடத்துலலாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரியான ஞாபகங்கள் நம்மளை சுற்றி சுற்றி நம்மளோட ஃபேமிலியோடது இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒவ்வொன்றா வச்சுட்டுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி என்னோடய நாய்க்குட்டிகளுக்கும் நான் வந்து என்னோடய அப்பா பேர் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருந்தார். கால் பண்ணி ஓனர்கிட்ட கேட்கும்போது டிரைவர் நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால் எனக்கு டிரைவர் தேவைப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன் கேஸ் அந்த இடத்துல வந்து இல்லை டிரைவர் கொஞ்சம் முரடு பிடிக்கிறாரு வேலை டைமிங் கரெக்டாக வரமாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அந்த மாதிரி ஏதாவது நம்மளை திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய வேலையிலையுமே நம்மளை நம்மளே திருத்திக்கணும். இது வந்து காந்தியடிகள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் தன்னையை வந்து நம்ம மேலே என்ன குறை இருக்குது நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்றது அவர் வந்து அவர் அனலைஸ் பண்ணி அந்த தப்பை திருத்திக்க பார்ப்பாராமா. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசில் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது பாடலில் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசுகிறேன்.

0: காய்கறியை தினமும் உணவில் சேர்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்கும் இல்லையா, அந்த செல்ல பிராணிகளுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வித்தியாசமான பெயர் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நான் இந்த மாதிரியான வித்தியாசமான பெயர்கள்

0: வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம 9787701008 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் ஏன் கிட்ட இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இப்போ நம்ம கூட அடுத்ததா பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம் ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கவிதையெல்லாம்
0: எழுதி கொடுக்குமானா?
1: இதுவே
0: வந்து கொஞ்சம் வித்தியாசமா தானா இருக்கு. அதாவது பூனைக்குட்டிக்கு வாலி அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்காரு. இது கேட்கும் போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நான் கூட கவிஞர் இந்த வாலி இருப்பார் இல்லையா, அவரு அந்த பெயர் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் வந்து உங்கள் கூட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, குட்டியான குட்டி மல்லிகாரி அப்படின்னு ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு வந்துருங்க நேரிலேயே தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களுமே வந்து நீங்களுமே கால் பண்ணி எங்கள் வீட்டில் கூடிய செல்ல பிராணிகளுக்கு இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நீங்களுமே இன்னும் கால் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே மறக்காமல் கால் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது வந்து ஒரு இனிமையான தகவல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அப்புறமேட்டு சோசியல் மீடியாவில் குழந்தைங்க தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் குஷியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இதுக்கு மேலே தான் வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அருமையான ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் இனி 5 நாட்களுக்கு வந்து பிடி பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா பள்ளிகளுக்கும் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னதுக்கப்புறமேட்டு எல்லா குழந்தைகளுமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இதே மாதிரி நீங்களுமே வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைங்களாம் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து அவங்களுக்குலாம் பகிர்ந்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே வந்து வெளியில் விளையாட வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் வீட்டில் இந்த மொபைல் ஃபோன்லாம் தவிர்த்துட்டு அவங்கள விளையாட வச்சாங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் அடிக்ஷன், கண்ணெரிச்சல் அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு 5 நாள் விளையாண்டுட்டு மறுபடியும் வந்து இந்த வீக்கெண்ட்லாம் வந்து அமைதியாக இருந்தாங்க, விளையாட முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீக்கெண்ட்லேயும் விளையாடும் போது அவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்றது. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இன்ஸ்டா இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வித்தியாசமான பெயர்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயரும் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்டே நம்ம பேசிக்கலாம். வணக்கம்.
1: இது வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: அண்ணா நலமா இருக்கனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த பொழுது எல்லாம் உங்களுக்கு?
0: அண்ணா இன்றைய பொழுது ரொம்ப அருமையா இருக்குன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: எனக்கும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல?
0: அண்ணா ஒரு மாதிரி மார்னிங் எல்லாம் செம்ம வெயில், நான் இப்ப வந்து சட்டலா அப்படியே இருக்கணும்.
1: சரி சரி. எனவே நீங்க கேட்டுருக்கீங்க உங்க வீட்டு செல்ல பிராணிகளுக்கு என்ன பேர்னு. எங்க வீட்டுல வந்து அழகா ஒரு பூனை இருக்கும். அந்த பூனை வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் கலர்ல சாக்லேட்ல இருக்கும். அது பேர் சோக்கோ அப்படின்னு வச்சிருக்கோம் நாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த நாய் ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதனால அது பேர் டைட்டன்.
0: எனக்கு அது நம்ம பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மைல் வந்துகிட்டே இருக்கும். அந்த கொஞ்சம் போது அப்படித்தானா இருக்கும்.
1: ஆமா உண்மைதான் உண்மைதான்.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா, நன்றிண்ணா.
1: தேங்க்யூ சோ மச். பா பை பை.
0: பாய்ண்ணா பாய்ண்ணா பாய்ண்ணா. அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து சந்திரசேகரனா கால் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இது வாலிபாயஸ் நிகழ்ச்சியில் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு என்ன வித்தியாசமான பெயர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டு இருக்கு. கேரட்டு வாங்க நேயர்களையே தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் எடுத்து வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்கும் இல்லையா, அந்த செல்ல பிராணிகளுக்கு என்ன வித்தியாசமான பெயர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் லைனாக என்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட நாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிக்கு என்ன மாதிரியான வித்தியாசமான பெயர் வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: பேசுகிறேன்.
0: ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க பாட்டி, எப்படி இது இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: எப்பவுமே ஹாப்பி தான். அதாவது சாரோ புள்ளா இருந்தா கூட ஹாப்பியா நினைச்சா ஹாப்பி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பாசிட்டிவாக நினைக்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ மோர் தன் 72 கிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன்ல.
0: அதான் பாருங்க. சரிம்மா சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டில்
1: இருக்கக்கூடிய
0: கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். உங்க வீட்டில் கூடிய செல்ல பிராணிக்கு இந்த வித்தியாசமான பெயர் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பெயர் வச்சிருக்கீங்க?
1: ஒன்னு சார்மதி, ஒன்னு கல்பனா, ஒன்னு ஸ்ரீஜா. அந்த செல்ல பிராணி. ஆனா எங்க பொண்ணுங்க வீட்டுல வந்து செல்ல பிராணி வளர்த்துறாங்க. அது ஒரு வீட்டுல வளர்றதுக்கு ஜோ, அது அது 12,000 போட்டு வாங்கிட்டு வந்தாங்களா. அது ஜோ ஜோவா நல்லா ஹாப்பியா நல்லா விளையாடுது வீட்டுக்குள்ள.
0: ஓகே,
1: பெட்டு வரைக்குமே போகுது. இன்னொன்னு ரெஜ்ஜு, இன்னொரு பொண்ணு வீட்டுல ரெஜ்ஜு. இருக்கும்போது நாய்க்குட்டி எங்கயோ இருந்த நாய்க்குட்டி எங்க வீட்டுல வந்து குட்டி போட்டுருச்சு. அப்புறம் எங்க ரிலேஷன் ஒருத்தர் வந்தாரா, ஆபீஸ் போறதுக்கே நேரம்பத்துல குழந்தைங்களை பாத்துக்கவே நேரம்பத்துல, அதுல வேற இதுவா அப்படின்னு தூக்கி பேக்ல ஒண்ணு போட்டுட்டு கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்தாரு நாய்க்குட்டியா. அந்த அம்மா நாய் என்ன பண்ணுச்சு, போய் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து என்ன மறுபடியும் என்ன போட்டுலயே போட்டுச்சு. அதுக்கு நானு பால் ஊத்தி வச்சுட்டு போவேன் ஆபீஸ் போகும்போது. அப்புறம் சாயந்தரமா வந்து அப்புறம் அந்த இடமெல்லாம் சுத்தம் அசிங்கம் பண்ணி இருந்தல்ல. அப்புறம் அதனால இருக்கிற வேலை பத்தல, இந்த வேலை வேறமா அப்படின்ட்டு கொண்டு போய் கொண்டு போய் 2-3 வாட்டி தூக்கி தூக்கி கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்தாரு. அந்த பைபாஸ் பக்கமே கொண்டுட்டு போனாரு. அது மறுபடியும் இங்கேயே வந்துருச்சு. ஆமா, அதனால எனக்கு அப்புறம் நாய் எல்லாம் இங்கேயும் கொண்டு போய் வேண்டாம், அது வளர்ந்தா வளர்ந்துட்டு போகுது. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு பால் ஊத்தி விட்டு இருந்தேன். அப்புறமேல கொஞ்சம் சோறு போட்டா தயிர் சோறு போட்டா சாப்பிட்டுக்கோ. அப்புறம் பெரிய நாயா ஆயிடுச்சு.
0: சரிங்க பாட்டிமா, நன்றி பாட்டிமா.
1: இன்னைக்கு
0: நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி தாதுகாப்பட்டிலிருந்து கால் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு வந்து ஜோ ஜோ அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான பெயர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காம 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட எந்த தலைப்பில் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் எந்த தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்கும் இல்லையா. அந்த செல்ல பிராணிகள் அப்படின்னாவே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான். அந்த செல்ல பிராணிகளுக்கு பெயர் வைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங்காக இருக்க ஆரம்பிக்கும். இந்த

பெயர் வைக்கலாமா, இந்த பெயர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு இப்படி யோசிச்சுனா ஒரு வித்தியாசமான பெயர் வச்சோம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஒரு பெயர் இருந்திருக்கலாம். இல்லை என்னோட நண்பருக்காக இந்த பெயர் வச்சுருக்கேன் அப்படின்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு யோசிச்சு யோசிச்சு வச்ச வித்தியாசமான பெயர் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை அதாவது செல்ல பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பெயர் அப்படின்றத வந்து மறக்காமல் கால் பண்ணி சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக அவங்க எல்லாருக்கும் ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, 8 மணி நேரம் வந்து இந்த சவப்பெட்டி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே ஒருத்தங்க வந்து இருந்திருக்காங்க. அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌதமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வயசு பொண்ணு, அவங்க வந்து உடல்நிலை குறைவால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்ணெலாம் வந்து விழிச்சிட்டே இருந்தாங்க, அதாவது கண் வந்து திறந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அதாவது மூச்சு இல்லாததுனால அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதையும் வந்து டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசி இருக்கும் இல்லையா, ஏசி வச்சுருக்கக்கூடிய அந்த குளிர் ஊட்டப்பட்ட அந்த சவப்பட்டி இருக்கும் இல்லையா, அதில் வச்சு அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் பக்கமாக வந்து சடங்கெலாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தது 8 மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தா திடீர்னு அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்திரிச்சிட்டாங்க, உயிரோடு இருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது, எல்லாராலையுமே பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் என்கிட்ட இது வாலிபோ வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் வச்சுருக்கீங்கன்னா அது என்ன பெயர் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரிலே. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்குடா அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்டேன்?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சுட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: பெருமையுடன் வழங்கும்
2: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
1: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
2: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
2: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
1: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இப்ப இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த ஒரு காலகட்டத்துல எல்லாருக்கிட்டையும் எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா.
9: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களி. இன்றைக்கி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு தலைப்பு தான். என்ன தலைப்பு அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான இந்த வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு மறக்காமல் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் என்கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போது அடுத்ததான் நான் வந்து ஒரு சூப்பரான விஷயம், சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ரொம்ப வைரலாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசலான் இருக்கேன். அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து என்னோடய மனசே வந்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆகிடுச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த வங்கி, அதாவது வங்கியில் நைட் டைமில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, கணவருக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து, நைட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க கிளம்பி போயிருக்காங்க. இதை வந்து அங்கே போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட தம்பதிகள்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து போட்டிருந்தார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து இப்படி இருக்காங்க, பாசத்தோட கணவரையும் பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் 9787707

0: என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் என்ன வித்தியாசமான பெயர்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஸோ அதை பற்றி பகிர்ந்து நினச்சிங்கன்னா அதையும் 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க நேர்களே. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.
1: Let's gear up, report and dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. It's so lit, it's them on the beat, bringing my heat.

0: காய்கறியை சாப்பிட்டால் சத்துக்கள் சேரும், உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: அடுத்து வருவது
3: லேசா லேசா.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசியிருக்கோம். ஸோ நேயர்களும் வந்து கால் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது பெயர்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆதவனண்ணா சொல்லியிருந்தார், திருப்பூர்லேருந்து ஆதவனண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி பட்டப்பேர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசில் குழந்தைகளுக்கு வந்து தங்கம் பவுனு வெள்ளி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறமேட்டு அந்த குழந்தை தான் வளர்ந்தாலும் குழந்தை தானே அம்மாவுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் அந்த குழந்தைகளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வளர்ந்ததுக்கப்புறமேட்டு நிறத்தை வச்சு சொல்கிறது, உடல் எடையை வச்சு சொல்கிறது, இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். அண்ணா சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலுமே, அதாவது ஒரு வயசு நம்மளோட சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு தானே பேசணும். அதனால் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் இல்லை, இப்போது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சேலம் தாண்டி நிறைய மாவட்டங்களுக்கு வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மழைப்பொழிவு 2 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது மழை வரத்துக்கான சூழல் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது, அதனால் பார்த்து அந்த குடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகலாம். ஸோ இப்போது நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்ததும் உங்கள் கூட தான் வந்து நான் இணைய போகிறேன் லேசர் நிகழ்ச்சியில். நன்றி, டாட்டா, பாய் பாய் நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: இன்றைய விவேகமான முதலீடே நாளைய சுதந்திரமான வாழ்விற்கு பெண்கள் கட்டும் உறுதியான கோட்டை. அதாவது இந்த அறிவு மட்டும் ஒரு பொண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எதிர்காலத்துல எந்த பொருளாதார நெருக்கடி வந்தாலும் யாருடைய கையும் எதிர்பார்க்காம தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் யாருக்குமே சுமையா இருக்காம தலை நிமிர்ந்து தற்சார்போட பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அறிவு என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குறிப்பா பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இந்த முதலீடா இருக்கட்டும், சேமிப்பா இருக்கட்டும், இதை பத்தின அறிவு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியா நான் வச்சிருக்கேன். இந்த கேள்விக்கு மறக்காம 9787070107 என்ற நபருக்கு கால் பண்ணி சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. அதாவது பெண்கள் முதலீடு மற்றும் சேமிப்பை பத்தின அறிவு பெறுறது அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா, கையில எல்லாம் எந்த இடத்துக்கும் போய் செலவு பண்றதே இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி அம்மா இருந்த காலகட்டங்கள்லாம் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா, அப்பெல்லாம் வந்து கையில தான் அமௌண்ட்லாம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு டப்பாக்குள்ள கண்டிப்பா காசு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல தான் இருக்க ஆரம்பிக்குது. சோ சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு கலையாக இருந்தாலும் அதை சரியான முறையில சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது ஒரு பெண்ணுடைய வாழ்வாதாரமா இருக்க ஆரம்பிச்சது. அது வாழ்வாதார பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்கள் பணத்தை சேமிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, சேமிக்கிறாங்க. எப்படி சேமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டியல்ல போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த நடைமுறை இன்னும் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆரம்பிக்குது. உண்டியல்ல போடுறதா இருக்கட்டும், இல்ல பேங்க்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஆனா முதலீடுகள்ல செலவு பண்றது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். இப்போ நகை எடுக்கிறது எல்லாமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து லேண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லனா வந்து பேங்க்லயே வந்து பிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, அது மூலமா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அதை பத்தின அறிவு, இது எல்லாமே பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வந்து இன்னும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு, எதிர்காலத்துல அவங்க வந்து கடைசி காலத்திலையும் கூட அவங்களுக்கான அமௌண்ட் அவங்களே எடுத்துக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இதை வந்து கண்டிப்பா பெண்கள் எல்லாரும் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமா சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். அதனால பொருளாதார ரீதியா வந்து மற்றவங்களை சார்ந்து பெண்கள் என்னைக்குமே இருக்காம அவங்க சுயமா வாழ்றதுக்கு, அவங்களுடைய எதிர்காலத்தை தானே பாதுகாத்து வலிமையா இருக்கிறதுக்கு பெண்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த முதலீடுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சேமிப்பா இருக்கட்டும், இதை பத்தின நாலேஜ் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த முதலீடா இருக்கட்டும், இல்ல சேமிப்பா இருக்கட்டும், இதை பத்தின அறிவை அதிகமா பெறறது அப்படின்றது பெண்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் விலைவாசி ஏறிச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாசம் ஒரு 500 ரூபாய் வருது அப்படின்போது அக்கௌண்ட்ல போட்டு சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எங்கேயாவது வெளியே போனா அங்க செலவு பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம், எனக்காவது ஒரு நாள் நீங்க வெளியே போறீங்க அப்படின்போது கண்டிப்பா அங்க செலவு பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்போது ஏதாவது முதலீட்டில் நம்ம சேவ் பண்ணும்போது தான், ஏதாவது ஒரு முதலீட்டில் நம்ம போடும்போது அப்போ வந்து அந்த அமௌண்ட் எப்பயுமே நம்ம எடுக்காத மாதிரி இருக்கும். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கேள்வி யோசிச்சிருக்கேன். இந்த கேள்விக்கு நீங்க யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம் நீர்களே. ஸோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

கசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம்

இந்த சேலம் வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊரில் ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள் இந்த பரம்பரையில் வர

0: இதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் இந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்தில் நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நவீன இயந்திரங்களுக்கு மத்தியில் மரப்பட்டைகள், அதுக்கப்புறம் மூலிகையிலிருந்து வரக்கூடிய இயற்கை சாயத்தை எடுத்து பாரம்பரிய இடுப்பு தறி நெசவை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துப்புற பெண்களுக்கு தொழில் முனைவோராக அவங்களை உருவாக்கி பத்மஸ்ரீ விருது வென்றிருக்கக்கூடிய திரிபுராவினுடைய கலைத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஸ்மிதி ரேகா சக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய பாட்டி, இவங்களுடைய அம்மா எல்லாமே வந்து இந்த இடுப்பு தறி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கலையை வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நெசவு கலை அப்படின்றது விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பவர் லூம்லாம் வந்துருச்சு. இந்த பவர் லூம்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கைத்தறியில பண்ணக்கூடிய நெசவு கலை அப்படின்றது அழியும் விளிம்பு நிலையில இருக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே இந்த நேரத்திலுமே நெசவு மற்றும் ரசாயனம் இல்லாம இந்த இயற்கை சாய முறையை மீட்டெடுக்கணும், பெண்கள் சுயமா வாழணும் அப்படின்றதுக்காக வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக ஸ்மிருதி ரேகா என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசாயனங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு மரப்பட்டை, இலைகள், வேர்கள், விதைகள், அதுக்கப்புறம் பழங்கள்ல இருந்து சுற்றுச்சூழலுக்கும் தோல் நலனுக்கும் உகந்த 100% இயற்கை வண்ணங்களை தயாரிக்கக்கூடிய பாரம்பரிய முறையை வந்து மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிக முதலீடு, பெரிய மின்சாரம் இயந்திரங்கள் எதுவுமே தேவையில்லை. ஈஸியா இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகளை வச்சு வீட்டிலிருந்து இடுப்பு தடி மூலமா வந்து பெண்கள் அவங்களுடைய நட வாழ்க்கையில வேலையை முடிச்சுட்டு ஓய்வு நேரத்தில் வந்து வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களே மூலப்பொருள் சேகரிப்பாளராகவும் நெசவாளர்களாகவும் உருவெடுத்து தங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களே உருவாக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் இவங்க இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பின்தங்கியிருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு இலவச நெசவு பயிற்சியை வழங்கி அவங்களுடைய கைவினைப் பொருட்களை சந்தைக்கு போய் எப்படி விற்பனை செய்யலாம் அப்படின்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னம்பிக்கை கொண்ட சுய தொழில் முனைவோராக மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஸ்மிருதி ரேகா அவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய தொன்மையான பாரம்பரிய இடுப்பு நெசவு கலையை வந்து பாதுகாத்து பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு இவங்க ஆற்றிருக்கக்கூடிய வாழ்நாள் சேவையை பாராட்டி 2024 இந்திய அரசு அவங்களுக்கு நாட்டினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கம்மஞ்சு

ஒரு களி இதெல்லாம் வந்து இல்லாம இருக்க ஆரம்பிக்குது. நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், பாரம்பரிய உணவுகள் இது எல்லாமே அதை நீங்க வந்து விளைவிச்சு அதை வந்து செல் பண்றது மூலமா அது எல்லாமே இப்போ டிமாண்ட்ல இருக்குது. சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் செல் பண்றது மூலமா அது மூலமா பொருளாதாரமா பெண்கள் இண்டிபெண்டா இருக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காது கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அழுக்குன்னு நினச்சி துடைக்கக்கூடிய அந்த காது மெழுகு இருக்கு இல்லையா, ஏர்பேக்ஸ், அது உடம்புக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு

0: பரணா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். காதுல சுரக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற மெழுகு இருக்கு இல்லையா, அது வந்து அழுக்கு கிடையாது, அது நம்ம காதுல இருக்கக்கூடிய உள் பாகத்தை பாதுகாக்கக்கூடிய இயற்கை எண்ணெய் பசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணெய் பசை என்ன பண்ணுதுன்னா, காற்றுல வரக்கூடிய அந்த தூசுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தூசுகள் பூச்சிகள் கிருமிகள் இது எல்லாமே உள் நுழையாத மாதிரி பிடிச்சு வைக்கக்கூடிய வேலையை செய்யறது அந்த மெழுகினுடைய வேலையா இருக்கு. அதே மாதிரி காதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணுவோம்ல அடிக்கடி, அந்த பட்ஸ் வச்சு கிளீன் பண்றது, இதனால வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து புண்ணெல்லாம் ஏற்படும், பிளட்டே வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்கும், பெரியவங்களுக்கே அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எதுக்காக நம்ம பண்றோம்னா, அந்த மாதிரி காதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கிளீன் பண்றோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி கிளீன் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்றதையும் வந்து ஆய்வு குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேசும்போது நம்ம வந்து சாப்பிடும்போது உணவை மெல்றோம் இல்லையா, அது இயல்பா வந்து அந்த காது அப்படின்றது அசைவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த தாடை அசைவு இருக்கிறதுனால பழைய காஞ்சி போன மாதிரி மெழுகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன
1: பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்ட?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சு விட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில் நம்ம கூட யார் அடுத்ததா பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ராஜ்குமார், எதுக்கு ராஜ்குமார் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்காங்க, அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதி இருக்கு.
6: இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில் இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில் நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயாஸ்ரீ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரேயாஸ்ரீ வணக்கம். ஸ்ரேயாஸ்ரீ சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்ட வந்ததுனால என்னால் கரஸ்ட்லாம் போட முடியல. அப்போ வந்து நான் லீவ் போடுவேன் நிறையா. என்னோட மேம் திட்டுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் வரவே மாட்டேற அப்படி எப்படி அரியர்லாம்

0: முடியும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால காலேஜ் போனால் லெசன் எடுத்தவங்க அவ்வளோதான் இருக்கும், அங்கே வந்து படிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க லெசன் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுனால லெசன் மட்டும் தான் எடுத்தவங்க. இதை நம்ம வீட்டில் இருந்தா நம்மளோட ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணலாம், அப்புறம் நம்ம ஒர்க்குமே பண்ணிக்கலாம், அதனால தான் இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது என்னோட அடையாளத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாளத்தை வந்து அவங்களே உருவாக்கிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீயஸ்ரீ இப்போ சொல்லுங்க, எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கான அடையாளத்தை அவங்க உருவாக்கிக்கிறது மூலயமா அவங்க என்ன பண்ண முடியும், பெண்கள் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஃபஸ்ட்டு வந்து மணிக்காக தான் ப்ரோ. இப்போ வந்து நம்ம சும்மாவே இருந்தால் மணியும் வராது எதுவுமே வராது ப்ரோ. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாப் இல்லைனா சைட் இன்கம் ஏதோ வச்சுருந்தா மணி வரும், அது வந்து ஃபேமிலிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம சர்வே ஆக முடியும்னு சொல்லலாம் ப்ரோ. அந்த மாதிரி தான் இப்போ நார்மலாக வந்து வீட்டில் காலேஜ் போயிட்டு சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் இது மாதிரி சைட் இன்கம் வந்து வந்தால் அது ஃபேமிலிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ.
1: அதாவது பெண்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்து திறமையை வளர்த்துக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடையாளம் அப்படின்றது ஒன்று கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அடையாளத்தின் மூலமாக அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம கூட ஸ்ரேயாஸ்ரீ சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயாஸ்ரீ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பொண்ணு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம்?
0: அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஏன்னா இப்போ அவங்க தனியாக இருந்தாலுமே சரி மேரேஜ் ஆஃப்டருமே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ.
1: ஒரு பொண்ணு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக வரும்போது அந்த இடத்துல அவங்க செலவு பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து ஸ்ரேயாஸ்ரீ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு 30 வயதை கடந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பேசக்கூடியதாக தான் இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி இந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரேயாஸ்ரீ தான் அன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்ககிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேரட் வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: காய்கறிகளை தினமும் சாப்பிடுவோம். ஆரோக்கியத்தை அன்போடு காத்திடுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட ஸ்ரேயாஸ்ரீ தான் பேசிட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவியா இப்போ ஃப்ரீலான்சிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரேயாஸ்ரீ தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிகழ்ச்சியில பேசலாம். ஸ்ரேயாஸ்ரீ, இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க பினான்சியலா இண்டிபெண்டா இருந்தா பெண்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு பொண்ணு பினான்சியலா இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க?
3: அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல ப்ரோ. நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணிக்கிட்டா அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும், அவங்ககிட்ட இருக்கோ இல்லை அது வந்து நமக்கு அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தோணும் ப்ரோ. அதனால் நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இன்கம் வந்து இருக்கணும். அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்மே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ.
2: குடும்பத்தில் ஒரு பொண்ணு வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு வந்து மரியாதை அப்படின்றது அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மரியாதை பெண்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் பெண்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெண்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மரியாதை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து நம்ம கூட ஸ்ரேயாஸ்ரீ பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரேயாஸ்ரீ, இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணு வந்து இப்போ ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இன்னுமே வந்து ஒரு சில பெண்கள்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போக முடியாது, ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்க முடியாது அப்படின்னு போது அந்த நேரத்துல அவங்களுக்கு எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணணும்?
3: அது வந்து ஃபர்ஸ்ட் அதை ஃபேஸ் பண்ணணும் ப்ரோ. இப்போ வந்து ஒருத்தங்க நீ வேலைக்கு போக கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம், அது வந்து என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் அவங்க நின்று ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், யாரோ அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து நல்லவங்களா இருந்தா ஓகே, பட் அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தா அது முடியாது ப்ரோ. அதனால நமக்கு ஒரு ஜாப் இருக்கணும், நம்ம வந்து இண்டிபெண்டா இருந்தா அது நமக்கு ரொம்ப யூஸா இருக்கும் ப்ரோ.
2: சூப்பர் சூப்பர் சையாஸ்ரீ, நீங்க சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரிலேட்டபிள் ஆகும் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நன்றி இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். ஸோ நிறைவா நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொண்ணு பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு போது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியா இருக்க ஆரம்பிக்குது. ஃபேமிலி சைட்ல ஸ்ட்ரிக்டா இருக்காங்கப்பா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம், அதனால என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்க முடியும், அவங்க இண்டிபெண்டா நிறைய முடிவுகள் எடுக்க முடியும். ஸோ அந்த முடிவுகள் எடுக்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பெண்கள் சுயமா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க வந்து தயங்கி தயங்கி தயங்கி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது. அப்போ பெண்கள் வெளியில போய் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பெண்களுக்கு இந்த ஸ்கில்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து வேலைக்கு போறதா இருக்கட்டும், அவங்க முடிவு எடுக்கும் போது அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த ஒன்றா இருக்கும். அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க வந்து வேலைக்கு போகட்டும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிட்டு நானும் இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

107.8 ஷக்கலக குட்டீஸ். அப்படின்ற சின்ன பையன் இருந்தான். அவன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பாட்டி வந்து ரோட்டில் நடக்க முடியாமல் நடந்துட்டு இருந்தான்.

0: அப்போ அவங்க கையில் நிறைய பையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த காய் கடைக்கெல்லாம் போயிட்டு கட்டப்பையில் நிறைய சாமான்லாம் வாங்கி நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அருண் என்ன பண்ணான்னா, பாட்டியால் ஆல்ரெடி நடக்கவே முடியல, கூட வேற பையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு யோசிச்சு அந்த பைகளெல்லாம் வாங்கி தன்னோட சைக்கிளில் வச்சு அந்த பாட்டியோட வீடு வரைக்கும் தள்ளிட்டு கொண்டுட்டு போய் அந்த பாட்டியை வீட்டில் விட்டுட்டு தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனான். இதனால ஒரு 15 நிமிஷம் அருணுக்கு லேட் ஆயிடுச்சு. காலையில் ப்ரேயரை வந்து ஸ்கூலில் அட்டன் பண்ண முடியல. அதனால அவனை வந்து ஸ்கூலில் பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க மிஸ்ஸு. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அருணோட ஃப்ரெண்டு மிஸ்ஸுக்கிட்ட போய், மிஸ் அருண் வந்து வேணும்னே லேட்டாலாம் வரல, இந்த மாதிரி காலையில் ஒரு பாட்டிக்கு அவன் உதவி பண்ணான், நான் அதை பார்த்தேன், அதனால தான் அருண் வந்து லேட்டாக வந்தான் அப்படின்னு மிஸ்ஸுக்கிட்ட அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் மிஸ்ஸுக்கு புரிஞ்சுது அருண் வந்து வேணுக்குனே லேட்டாக வரல, ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சு அருண்கிட்ட சாரியும் கேட்டுட்டாங்க. உன்னை தெரியாமல் திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயத்த கடைசியாக சொன்னாங்க. ஸோ கிளாஸ் முன்னாடி அருணை கூப்பிட்டு மற்றவங்களும் அருண் மாதிரியே எல்லாருக்கும் உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து இணையற்றது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி ரொம்ப பெரியதாக இருக்கும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: சுடர்வெளி.
0: சுடர்வெளி, சூப்பர் நேம், சூப்பரா இருக்கு. சரி, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: பிங்கோ.
0: பிங்கோ கிட்ஸ் ப்ளே ஸ்கூல். ஓகே, வெரி குட். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: யார் யாரெல்லாம் அது?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்றீங்க. சரி, யார் யார் பேர் சொல்லுங்க. பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

விஜயதசமி முன்னிட்டு ப்ரீ கேஜி எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சுடர்விழி தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்களை நம்ம சுடர் கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த உணவு எவ்வளோ முக்கியம் அப்படி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த ஸ்கூல் போற குழந்தைங்க, குறிப்பாக ப்ரீ கேஜிலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க வந்து நம்மளா சாப்பாடு ஊட்டினாலும் வேண்டாம் எனக்கு பசிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே பசியே எடுக்காதா மேம், இல்லை எந்த காரணத்துக்காக அவங்க சாப்பாடு எடுத்துக்க மறுக்கிறாங்க?
7: ஸோ பசி அப்படிங்கிறது நமக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறிட்டே தான் இருக்கும், அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்குமே. செகண்ட், ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், குழந்தைகளுக்கு மெயினாக. என்ன அப்படின்னா, ஒரு இந்த டைமுக்கு மீல் சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த டைமுக்கே டெய்லியும் அந்த மீலை வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும்.

0: கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணுறது, இல்லை நம்ம நார்மலாக பண்ணுற தோசை, இதே வந்து பார்த்திங்கன்னா இட்லி, இதே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இன்கார்பரேட் பண்ணுறது. ஸோ அது பீட்ரூட்டோ இல்லை கீரையோ எதோ ஒன்று அரைச்சி உள்ள ஊற்றுனா அது கலர்ஃபுல்லாக மாறிடும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இன்னொன்று ஃபேமிலி மீல் அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டேயாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று குழந்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் காமிச்சு, அதாவது வேடிக்கை காமிச்சோ இல்லை வந்து மொபைல் இல்லை டிவி ஏதாவது கொடுத்து இல்லை பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரி பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மீல் டைம் அப்படிங்கிறத ரொம்ப காமா அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இன்னொன்று லைக் ஏதாவது ஒரு புது ஃபுட் வந்து குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே பேஷண்ட்டாக இருக்கணும். ஒரு 10-15 ட்ரைக்கு அப்புறமா தான் அவங்க அந்த ஃபுட்டை ஏற்றுப்பாங்க. ஸோ இன் ஷார்ட் சொல்ல போனால் ஒரு ருட்டின் ஃபாலோ பண்ணுங்க, எக்கானத்தை கொண்டு ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க, குட்டி குட்டி போர்ஷனா அட்ராக்டிவ் போர்ஷனா சர்வ் பண்ணுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ச்சியாக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: FM 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சுடர்விலி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்ப நம்ம சுடர்விலி கூட பேசிடலாமா? சுடர்விலி, நீங்க ரைம்ஸ் 1 2 3 எல்லாம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்றீங்களா? சொல்லுங்க. வெரி குட். கேட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே, சரி அதே மாதிரி சொல்றீங்களா? சூப்பர். கேட்ட உடனே டக்கு டக்குன்னு ஆ ஆ சொல்லிட்டீங்க, சரி அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஏபிசிடி சொல்றீங்களா? பரவாயில்லையே, இதுவும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, சரி. ஸ்கூல்ல உங்களுக்கு ஹோம்வொர்க் எல்லாம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? நீங்களே எழுதிக்குவீங்களா? நிறைய ஹோம்வொர்க் கொடுத்தா அப்பயும் நீங்க எழுதிருவீங்களா? வெரி குட். சரி, வீட்டுல யாரு ரொம்ப சேட்டை பண்ணுவா, நீங்களா இல்ல அண்ணனா? நீங்க தானா? பரவாயில்ல, ஒத்துக்கிறீங்களே. சரி ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசுனீங்க. தேங்க்யூ, வெல்கம். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறையா விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு சமைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பச்சைப்பயிறு வச்சுக்கலாமே. பச்சைப்பயிறு வந்து நம்ம தாளித்து சாப்பிடுவோம், அதை அப்படியே குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக வேணான்னு சொல்லிடுவாங்க. அதை பார்த்த உடனே நோ சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி நோ சொல்லாமல் இருக்க அதில் நம்ம கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி செய்யறது, அது வந்து எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்ட?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சுட்டாரா?
1: மச்சான், அவர் அடிச்சது இல்லை, தப்பே இல்லடா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட சுடர்விழி தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. சோ சுடர்விழி மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? அண்ட் அவங்க பயங்கரமா வாயடிப்பாங்களா, சேட்டை பண்ணுவாங்களா? சோ கண்டிப்பா அவங்க நம்ம நிகழ்ச்சியில பேசியே ஆகணுமே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787770108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்ல மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, இப்போ இந்த நேரத்தில் ஒரு தாறுமாறான ரெசிபி தான் நான் உங்களுக்காக சொல்லறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் தான் வெறுமனே தாளிச்ச அவள் மட்டும் கிடையாது, இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டே கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா இவ்வளோ ஹைப் வைக்கிறாங்களே, அவள் தாளிக்கிறது சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ரெசிபி என்னென்ன அப்படின்றத அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவள் வந்து 2 கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கியது. அதுக்கப்புறமா பச்சை மிளகா 2 எடுத்துக்கணும். கேரட் 1/2 கப்பு குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கணும். பட்டாணி 1/4 கப்பு. அடுத்ததாக கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் லைட்டாக, எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சோண்டு. ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த இடத்துல தான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் வேணும்னா சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதாவது கல்லக்கொட்டைன்னு நம்ம சொல்லுவோம், அது கூட இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி இந்த டிஷ்ஷை இப்போ மேக் பண்ணோம் அப்படின்னா, அவளை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ கேரட், பட்டாணி, வேர்க்கடலை இது மூணையுமே அது கூட சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவளை அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து, அது கூடவே எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுறணும். இப்போ சூப்பரான அவள் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் டெக்கரேஷனுக்காக லைட்டாக அப்படியே கொத்தமல்லி இலையை மேலே தூவி இறக்குனா பக்காவான அவள் ரெடி ஆகிடும். ஸோ எப்பயுமே அவளை வந்து வெறும் வெங்காயம்

வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் தாளிப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட்டு பட்டாணி இந்த மாதிரி ஃபைபரில் அதிகமாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்டும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது கூட பேர் பண்ணுறதுக்கு சட்னி, அதாவது தேங்காய் சட்னிலாம் ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஸோ சட்னி அவள் வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம்
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சுடர்வெளி தான். ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ சுடர்வெளி மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமா சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்குவாங்க இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் சம்பந்தமா சோசியல் மீடியா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே டியூஷன் போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு ஒரு 20-40 minutes வந்து ரிலாக்ஸேஷனுக்காக ஃபோன் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
3: நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் மணற்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இருக்கு, என்எம்எம்எஸ் இருக்கு, ட்ரஸ்ட் அப்படின்னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் ஒரு 1வதுல இருந்து 5வது படிக்கக்கூடிய குழந்தையாகட்டும், 6வதுல இருந்து 10வது வகுப்பு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே வீடியோஸ் ஏஐ தொழில்நுட்பத்தோடைய கூடிய வீடியோக்கள் நிறைய வலைத்தளங்கள்ல வருது. அதை இன்னைக்கு நாம் ஒரு ஆசிரியரா பாக்குறாங்களோ இல்லையோ, மற்ற பெற்றோர்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு பசங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் நல்லதே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு.
1: ஸோ கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரியே சோஷியல் மீடியாவை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நம்ம பிரித்து பார்த்து அதை வந்து செலக்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஸோ அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட உணவு முறை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி டாடா பாபா நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. மலைகளை சுற்றி படர்ந்திருக்கக்கூடிய மேகங்கள், பசுமையான காடுகள், அழகான சூரிய உதயம், அதே சமயத்தில் சூரிய அஸ்தமனம், இது எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சா எப்படி இருக்கும்? இயற்கையோட அழகையும் பழங்குடி மக்களோட கலாச்சாரத்தையும் ஒன்று சேர இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜம்புய் மலைகள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. ஜம்புய் மலைகள் இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திரிபுரா மாநிலத்தோட வடக்கு திரிபுரா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது மிசோ மலைத்தொடரோட ஒரு பகுதியாகவும் இருக்குங்க. இந்த மலைத்தொடரோட சராசரி உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1000 மீட்டர் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மிக உயரமான இடம் தைதாவ சிகரம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 930 மீட்டர். இந்த சிகரத்திலிருந்து திரிபுராவோட மலைத்தொடர்கள், மிசோரம் பள்ளத்தாக்குகள், கஞ்சன்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் அப்படின்னு பல இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியும். ஜம்புய் மலைப்பகுதிகளில் 10 சின்ன கிராமங்கள் இருக்குங்க. இங்கே வசிக்கிறவங்க பெரும்பாலானவங்க மிசோ சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த மக்களோட வாழ்க்கையில் விவசாயம் முக்கிய பங்காக இருக்குது. ஆரஞ்சு, பாக்கு, இஞ்சி, காஃபி மாதிரியான பயிர்கள் இந்த பகுதியில் பயிரிடப்படுது. குறிப்பாக ஆரஞ்சு பழங்கள் ஒரு காலத்தில் ஜம்புய் மக்களோட முக்கியமான வருமான ஆதாரமாக இருந்திருக்குங்க. 1980களோட மத்தியில் புதுடெல்லியில் நடைபெற்ற பழ கண்காட்சியில் ஜம்புய் ஆரஞ்சு பழங்கள் முதலிடத்தை பெற்றதாக குறிப்பிடப்படுது. ஆனால் நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல்களால் ஆரஞ்சு விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்பட்டதுங்க. இதனால் இப்போது பாக்கு சாகுபடி அந்த பகுதியோட மக்களோட பொருளாதாரத்தில் முக்கிய இடத்த பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஜம்புய் மலைகளோட இன்னொரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? மலைகளை சூழ்ந்து செல்லக்கூடிய மேகங்கள் தான். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரையிலான காலத்தில் மலை அடிவாரத்திலிருந்து மேலே நகரக்கூடிய மேகங்கள் முழு மலைத்தொடரையும் மூடுறது மாதிரியான ஒரு அழகான இயற்கை காட்சியை நம்மளால் ரசிக்க முடியும். ஆரஞ்சு பழங்களோட புகழை முன்னாடி நிறுத்தி இங்கே ஆரஞ்சு மற்றும் சுற்றுலா விழா நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் ஆரஞ்சு தோட்டங்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டதுனால ஆரஞ்சு உற்பத்தி குறைஞ்சு இந்த விழாவும் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுதுங்க. இருந்தாலும் இயற்கை அழகும் மலை காட்சிகளும் ஜம்புய் பகுதியோட முக்கிய ஈர்ப்புகளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு தாங்க வருது. ஜம்புய் மலைகள் இயற்கைக்காக மட்டுமில்லை கலாச்சாரத்துக்காகவும் புகழ் பெற்றதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் மக்களோட வாழ்க்கை முறையையும் பாரம்பரியத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலை நமக்கு உருவாக்குது. குறிப்பாக மிசோ மக்களோட புகழ்பெற்ற செராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் நடனம் பார்க்குறவங்களை கவரக்கூடிய பாரம்பரிய கலைகளில் ஒன்றா இருக்குங்க. பசுமையான மலைகள், மேகங்கள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள், விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள், பாரம்பரிய நடனங்கள், இயற்கையும் கலாச்சாரமும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான மலைப்பகுதி தான் ஜம்புய் மலைகள். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க

0: தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள் இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்தில் இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், அவங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் கொலகூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, அங்கே அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அங்கே மழைப்பொழிவு எப்படி இருக்குது, விலைவாசி எப்படி இருக்குது அப்படின்றத ராமசாமி அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட கேட்டிருந்தோம். அவருமே ரொம்ப தெளிவாக நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: விவசாயம் இங்கே வந்துட்டு அதிகமாக சொல்கிறவங்களாம் விவசாயிகள் இங்கே வந்துட்டு காப்பி, நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் காப்பி சரியாக வர்றதில்லை, மிளகு கொஞ்சம் வரும். அது இல்லாமல் இங்கே வரகு சாமை அது போடுறாங்க, அப்புறம் தேனா போடுவாங்க, இது கேவர் போடுவாங்க, அவ்வளோதான். இங்கே வேறு விவசாயமெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் பூரா எஸ்டேட்டுக்கு போய் வேலைக்கு போனால் தான், காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வண்டியில் போயிட்டு பொழுதுனிக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒரு 5 மணிக்கு வீடு திரும்பி வருவாங்க. அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு லேடிஸுக்கு ஒரு 350 ரூபா 370 ரூபா கொடுப்பாங்க, ஜென்ஸுக்கு ஒரு 500 ரூபா. அதை வச்சு தான் இந்த ஊரில் வந்துட்டு பொழப்பு ஓடிட்டுருக்குது. வேறு எந்த வருமானமும் கிடையாது. எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை கொஞ்சம் நிலம் வச்சுருக்குறாங்க, அதை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே வந்துட்டு எஸ்டேட் வேலை தான். டெய்லி போகிறாங்க, போவாங்க, வருவாங்க, 400 ரூபா 500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வராங்க, அதை வச்சு தான் பழப்பு ஓடிட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், வேறு என்ன.
5: இப்போது ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டு

0: கிளைமேட்
1: இப்போ ஓரளவுக்கு சேஞ்சிங் இருக்குது. ஏன்னா மழை அடிக்கடி பெஞ்சிட்டு இருக்குதுல்ல, மழை அடிக்கடி பெஞ்சதுல கிளைமேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. இன்னொரு மார்ச் ஏப்ரல் வந்து கிளைமேட்டு மாறிடும், அது ஹீட் ஆகிடும். அப்போ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டு இருக்கும், ஹீட்டுன்னு சொன்னால் சொல்கிற அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், கொஞ்சம் கூலிங் இருக்கும், ஹீட்டு இருக்கும். அதனால் டூரிஸ்ட் பிளேஸ் தான், டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய மெட்ராஸ்லேருந்து அங்கே வரவங்க வந்து இருந்துட்டு போவாங்க, டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஏற்காடு.
2: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு ராமசாமி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: பிரியா, நம்ம ஊர்ல உன்னிக்காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும். சோனா எஃப்எம், இது சோனா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் அவங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் மொத்தமாக 69 கிராமங்கள் இருக்கு. அந்த 69 கிராமங்களில் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே யாராவது பாட்டு பாடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது இருப்பாங்கங்க. அப்படி நான் போயிருந்த கிராமம் தான் மஞ்சக்குட்டை கிராமம். அந்த மஞ்சக்குட்டை கிராமத்தில் சங்கீதா அப்படின்ற ஒரு பாட்டியை சந்தித்து பேசியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேச பேச தான் தெரிஞ்சது அவங்க சூப்பராக கும்மி பாட்டு பாடுவாங்க அப்படின்றது. அவங்க எனக்காக அந்த பாடலையுமே பாடி காட்டினாங்க. அந்த பாடலை நான் கேட்டால் மட்டும் போதுமா, நீங்களும் கேட்டு ரசிங்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடலை பாடி கொடுத்த சங்கீதா பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேரில் இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் இந்த மாதிரியான பாடல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஏற்காட்டில் திருவிழா சமயத்தில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கும்மி பாட்டு பாடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் நேர்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
3: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன். அதுக்கே அடிச்சிட்டாரா?
2: அப்படி என்ன கேட்டேன்?
3: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு போய் அடிச்சுட்டாரா?
2: மச்சான், அவர் அடிச்சதில் தப்பே இல்லடா.
4: ஆர்ச்சர் பண்ணா ராஸ்கல்.
1: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
5: அப்போ ரெடியா இருங்க.
1: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
5: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
1: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
5: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
5: முன்பதிவிற்கு 9962727804

0: ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
0: 6,000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வானத்தில் பறக்கிற ஒவ்வொரு பறவைக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு. ஆனால் மின்னல் வேகத்தில் பறந்து தன்னோட இறைய லாவகமாக வேட்டையாடுற ஒரு பறவையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க சிவப்பு கழுத்து வள்ளூர் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. நேர்களே, இந்த பறவை நம்ம சேலம் மாவட்டத்துலேயும் இருக்காட்டிலையும் பதிவு செய்யப்பட்ட பறவை. இந்த பறவையோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஃபால்கோ சிக்யூரா அப்படின்றது தாங்க. இது வள்ளூர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வேட்டையாடக்கூடிய பறவை. இந்தியாலையும் ஆப்பிரிக்காலையும் தனித்தனி இனக்கூட்டங்களாக இருக்குங்க. இந்தியாவில் திறந்தவெளி சமவெளி பகுதிகள்லேயும் மரங்கள் நிறைந்த வறண்ட நிலத்துலேயும் இதை பார்க்க முடியும். இந்த பறவையை அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா? இதோட தலைப்பகுதியும் கழுத்தோட பின்பகுதியும் செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும். இறக்கைகளும் உடலோட மேற்பகுதியும் நீல சாம்பல் நிறத்தில் இருக்கும். வால் நுனியில் இருக்கக்கூடிய அகலமான கருப்பு பட்டையும் இதுக்கு தனி அடையாளம்தான். இதோட உடல் நீளம் சுமார் 30-36 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இறக்கைகளை விரிக்கும்போது சுமாராக 85 சென்டிமீட்டர் அகலம் வரைக்கும் இருக்கும். இதோட வேட்டையாடும் திறன் எப்படி இருக்கும் தெரியுமா? பொதுவாகவே இந்த வள்ளூர்கள் ஜோடியாக வேட்டையாடும். குறிப்பாக விடியற் காலைகள்லேயும் அந்தி நேரத்துலேயும் இது சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஒரு பறவை தாழ்வாக பறந்து சின்ன பறவைகளை மறைவிடத்திலிருந்து வெளியே வர செய்யுங்க. இன்னொரு பறவை உயரத்திலிருந்து அதை பின்தொடர்ந்து சரியான தருணத்தில் இறைய பிடிக்கும். அந்த ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு சூப்பராக இருக்குங்க. இதுகிட்ட சின்ன சிட்டுக்குருவிகள் மற்ற சின்ன பறவைகள் மட்டும் இல்லாமல் வௌவால்கள், எலிகள், பள்ளிகள், பெரிய பூச்சிகள் எல்லாத்தையுமே உணவாக சாப்பிடுது. இனப்பெருக்கத்தப்போ இந்த பறவை தனித்துவமாக செயல்படுது. இந்தியாவில் பொதுவாக ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இனப்பெருக்கம் செய்யுதுங்க. உயரமான மரங்களோட கிளைகளில் குறிப்பாக மாமரங்களில் தான் கூடு அமைக்குது. சில நேரங்களில் மற்ற பறவைகள் கட்டின பழைய கூடுகளையும் பயன்படுத்துது. பொதுவாக 2-4 முட்டைகள் இடுதுங்க. முட்டைகள் பொறிஞ்சு குஞ்சுகள் வெளியே வர சுமார் 32-34 நாட்கள் ஆகுமா. இந்த பறவை மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் தன்னோட வாழ்விடமாக மாற்றிடுதுங்க. இதுதான் இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். நேர்களே, வேகமும் கூர்மையான பார்வையும் மட்டுமில்லை, ஜோடியாக இணைஞ்சு வேட்டையாடக்கூடிய திறனும் சிவப்பு கழுத்து வள்ளூரை சிறப்பாக்குது. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமும் தனக்குன்னு ஒரு பங்கு வகிக்குதுங்க. அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதும் மரங்களை பராமரிக்கிறதும்

நம்மளுடைய பொறுப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.

தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்கு, தனித்துவமான அமைப்புமே இருக்கு. அப்படிப்பட்ட மொழிகளோட உலகத்துல இமயமலை பகுதிகளோட தொடர்புடைய போதிஸ் மொழிகள் பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. போதிஸ் மொழிகள் அப்படின்றது திபெத், வட இந்தியா, நேபாளம், பூட்டான் மற்றும் வட பாகிஸ்தான் மாதிரியான பகுதிகளில் பேசக்கூடிய திபெத்திய மொழிகளையும் அதோட தொடர்புடைய சில சீன திபெத்திய மொழிகளையும் உள்ளடக்கியதா முன்மொழியப்பட்ட ஒரு மொழிக்குழு தாங்க. இந்த மொழிகள் பழங்குடியின மக்களால் பேசக்கூடிய மொழிகள். திபெத்திய மக்களை குறிக்கக்கூடிய போட் அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானது. இந்த மொழிகள் சீன திபெத்திய மொழி குடும்பத்தை சேர்ந்ததா இருந்தாலுமே இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட மொழி கிளைய உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்னமுமே முழுமையா நிரூபிக்கப்படலைங்க. அதாவது மொழியியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் வராங்க. சரி நேயர்களே, இந்த போதிஸ் மொழி எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மேற்கு போதிஸ், மத்திய போதிஸ், தெற்கு போதிஸ், கிழக்கு போதிஸ் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் தொடர்பான வகைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதில் திபெத்திய மொழிகளும் கிழக்கு போதிஸ் மொழிகளும் முக்கியமான பிரிவுகளாக குறிப்பிடப்படுதுங்க. மொழிகளை வகைப்படுத்துறது அப்படின்றது பெயர்களை பட்டியலிடுறது மட்டுமல்ல, ஒரு மொழி இன்னொரு மொழியோட எவ்வளவு தொடர்புடையது, அதோட வரலாற்று வளர்ச்சியில் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்றதையுமே ஆய்வாளர்கள் ஆராய்வாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கிழக்கு போதிஸ் மொழிகள் இன்னும் குறைவாகவே ஆராயப்பட்ட மொழி பிரிவுகளில் ஒன்றா இருக்குங்க. பூட்டானில் பேசக்கூடிய பும்தாங், சாங்லா, டக்பா, ஷாங்ஷுங் மாதிரியான மொழிகள் இந்த பிரிவோட தொடர்புடையதாக கருதப்படுது. ஜக்ரிங் மொழியும் இதில் சேருமா அப்படின்றது உறுதியாக தீர்மானிக்கப்படலைங்க. அது மட்டும் இல்லாமல் மொழியியல் ஆய்வாளர் ஷேஃபர் கிழக்கு போதிஸ் மொழிகள் இந்த மொழிக்குழுவிலேயே பழமையான மொழியியல் அம்சங்களை பாதுகாத்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், மொழிகளோட வகைப்பாடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்றது தான். புதிய ஆய்வுகள், இலக்கண ஒப்பீடுகள், மொழிகளுக்கிடையேயான தொடர்புகள் எல்லாத்தையுமே அடிப்படையில் ஒரு மொழி எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்ற புரிதலுமே மாறலான்னு சொல்லப்படுதுங்க. நேர்களே, ஒரு மொழி அப்படின்றது வெறும் பேசுறதுக்கான கருவி மட்டும் கிடையாது. அது ஒரு மக்களோட வரலாறு, அவங்களுடைய பண்பாடு, தலைமுறை தலைமுறையாக கடத்தக்கூடிய அறிவு, இது எல்லாத்தையுமே தனக்குள்ள கொண்டிருக்குங்க. போதிஸ் மொழிகள் பற்றிய ஆய்வுகள் இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மொழிகளோட பன்முகத்தன்மையையும் அதுக்கிடையில் இருக்கக்கூடிய சிக்கலான தொடர்புகளையும் நமக்கு புரிய வைக்கும். மொழிகள் வேறுபட்டாலும் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமான மதிப்பு இருக்கு. அந்த மொழிகளை பாதுகாக்கிறதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழியை அழியாமல் பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கடமையாக தாங்க இருக்கு. நேரில் தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரமுமே வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய உத்வேகமூட்டக்கூடிய கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய கதையை நாங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடங்கி போன உடலோடு முடக்க முடியாத மனசுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது பெற்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய

வாழ்க்கை கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். நண்பர்களே, 1954 சேலத்தில் வந்து பிறக்கிறாங்க ராமகிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பம், சாதாரண குடும்பம். ஆனால் அவருக்கு பெரிய பெரிய கனவுகள் வந்து இருக்குது. பொறியியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸில் அவருக்கு வந்து சீட் கிடைக்குது. அதற்கப்புறம் படிக்கிறாரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஆனாலும் ஒரு பெரிய அசம்பாவிதம் அவரோட வாழ்க்கையில் நடக்குது. 1954 அவர் பிறந்த வருடம். 1975 அவர் வந்து பெங்களூரில் நடந்த கடற்படை அதிகாரி தேர்வுக்காக போகிறாரு. அந்த தேர்வில் நடந்த ஒரு விபத்து அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த விபத்துனால கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உடல் பாகங்கள் முழுமையாக செயல்படாமல் முடங்கி போகுது. நினச்சி பாருங்கள், சின்ன வயசு, 21 அந்த ஒரு காலகட்டம், ஒரு பெரிய கனவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அந்த தலையை தவிர மற்ற எந்த உடல் உறுப்புகளும் அசைக்க முடியாத ஒரு நிலைனா அது அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக அவருக்கு இருந்திருக்கும். ஸோ இன்ஜினியரிங் படித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு நபருக்கு படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமையுது. ஸோ வீட்டிலேயே முடங்கி போகிறாரு எஸ் ராமகிருஷ்ணன். ஆனாலும் அதோட அவரோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லைங்க. நிறைய சாதனைகள் பிற்காலத்தில் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டேய் தம்பி எழுந்திருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு

0: 8.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சேலத்தை சேர்ந்த எஸ் ராமகிருஷ்ணன், பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒருத்தருங்க. ஒரு கட்டத்தில் ஒரு விபத்து அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறுது. கழுத்துக்கு கீழே உடல் பாகங்கள் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த விபத்துனால. மருத்துவமனை படுக்கையில் இருக்கிறாரு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு அழுகிறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கை கால்களை கூட அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பல மாதங்கள் அப்படியே போராடிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்குள்ளாரியே ஒரு எண்ணம் வருது, நமக்கு என்ன ஆச்சு, உடல் இயங்கலை ஆனால் மனசு இயங்குதே, உடல் முடங்கிருச்சு மனசு முடங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. அவருடைய நேட்டிவ் திருநெல்வேலி மாவட்டம் ஆயன்குடிக்கு வராரு. ஊரில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு நிலம், வெறும் 5 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் பிற்காலத்தில் அமர் சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அவருடைய வாழ்க்கையை அதாவது நினச்சி பாருங்கள், நார்மலாக இருந்த ஒருத்தர், அதுவும் ரொம்ப அதிகமான வயது இல்லை, ரொம்ப இளம் வயதுலேயே அப்படி ஒரு சூழ்நிலை. தலையை தவிர கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் இயங்காது. ஸோ அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறாரு எஸ் ராமகிருஷ்ணன். தனக்கு வந்த சோகத்தை நினச்சி முடங்கிடாமல் தன்னை மாதிரி பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு ஒளியாக மாறுறாரு, ஒரு சேவை பண்ணக்கூடியவராக மாறுறாரு, உதவி பண்ணக்கூடியவராக மாறுறாரு எஸ் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு ஆயன்குடியில் இருக்கக்கூடிய அமர் சேவா சங்கம், அந்த ஒரு சங்கத்து மூலிமா ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு கல்வி, மருத்துவம், மறுவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பல வசதிகளை ஏற்படுத்தி தராரு எஸ் ராமகிருஷ்ணன். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல் உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அவருடைய ஒரு வாழ்க்கை கதை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இவருடைய நேட்டிவ் சேலம், பத்மஸ்ரீ விருது இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவருடைய சமூக சேவையை பாராட்டி ஒரு விபத்து மூலியமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அவருடைய கைகள் கூட முழுமையாக அசைக்க முடியாது. சக்கரை நாற்காலியில் தான் அவருடைய முழு வாழ்க்கையும் அவர் வந்து நகர்த்துறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் நார்மலாக ட்ராவல் பண்ணுறதே பெரிய சிரமமாக இருக்கும். ஸோ அவரால் வந்து பேச மட்டும்தான் முடியும். அதாவது அவர்

கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புமே இயங்காது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை, கை கால்லாம் ஆட்டவே முடியாது. ஆனால் இத்தனை தடைகளை மீறி பல நாடுகளுக்கு பயணிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா, ஐரோப்பா, இன்னும் வெளிநாடுகளுக்கும் தனிப்பட்ட முறையில் பயணிச்சிருக்கிறார். அதே மாதிரி அங்கே எந்த ஒரு ரீசனுக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக பல கோடிகளை வந்து நிதியாக திரட்டுறதுக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கார். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிளினிக்ஸ், ரொம்ப ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் ஃபிசியோதெரப்பி போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ ஃபிசியோதெரப்பி, சிறப்பு கல்வி, தொழிற்கல்வி அப்படின்னு எல்லாத்தையுமே இவருடைய நேட்டிவ் பிளேஸ், ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் இலவசமாக அதனால் பயனடைஞ்சாங்க. இவருடைய இந்த அமைப்பு இந்திய அளவில் சிறந்த முன்மாதிரி கிராமப்புற மறுவாழ்வு திட்டமாக அங்கீகரிக்கப்பட்டதுங்க. ஸோ அதனால தான் இவருக்கு இந்த சமூக பணியை பாராட்டி தான் 2003 பத்மஸ்ரீ விருதும் கொடுக்குறாங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து அந்த விருது அவர் வாங்கும்போது எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் தன்னுடைய எளிமையான தோற்றத்தோடு அங்கே போகி எப்படி அவர் நார்மலாக இருப்பாரோ அதே மாதிரி தான் அந்த இடத்துக்கும் போயிருக்காரு. விருதுகள் இவரை தேடி வந்தாலும் இன்றைக்கும் அவருடைய நேட்டிவ் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடிலில் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறாரு பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, எதுக்கிட்ட அந்த கடைக்காரன் அவனை அடிச்சாரு?
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டேன், அதுக்கே அடிச்சிட்டாரா?
1: அப்படி என்ன கேட்டேன்?
2: ஒன்றும் இல்லை, பட்டர் பிஸ்கெட்டில் பட்டர் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும், டைகர் பிஸ்கெட்டில் டைகர் இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கை கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ராமகிருஷ்ணன் அவர் வந்து அந்த விபத்துக்குள்ளானப்ப பெங்களூர், அதுக்கப்புறம் புனே, அங்க இருக்கக்கூடிய இராணுவ மருத்துவமனைகள்ல சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பல மாதங்கள் சிகிச்சை எடுக்கிறாங்க. அப்போ இவருக்கு மருத்துவராக மிகப்பெரிய உளவியல் வழிகாட்டி ஒருத்தர் இருந்தார். மருத்துவராகவும் இருந்தார், இவருக்கு ஒரு உளவியல் வழிகாட்டியாகவும் இருந்தார். அவர் பேர் தான் ஏர் மார்ஷல் டாக்டர் அமர்ஜித் சிங் சகால். ஃப்யூச்சரில் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சேவை மையத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது அமர் சேவா சங்கம், ஆரம்பத்தில் 4 மாணவர்களோடு ஆரம்பித்தாங்க. அமர் சேவா சங்கம் அப்படின்ற அந்த பேர் அமர்ஜித் சிங் அப்படின்ற அந்த பேர்லேருந்து எடுத்து வச்சது தான். அமர் அப்படின்ற பேர், தனக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவரை நினைவு கூர்ற வகையில் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பேரை வச்சுருக்காரு, அமர் சேவா சங்கம் அப்படின்னு. ஆரம்பத்தில் இந்த அமர் சேவா சங்கம் அவர் ஆரம்பித்தப்ப எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல. ஒரு தனி நபராக இதை வந்து நடத்திட்டு வர்றாரு. 1992 சென்னையை சேர்ந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவருக்கு உதவியாக உறுதுணையாக கூடவே நிற்கிறாரு, சங்கர் ராமன் அவர் பேர். அவருமே வந்து பார்த்திங்கன்னா தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நாற்காலியில் தான் வந்து இயங்குவார். ஸோ இணைஞ்சு அவங்க அந்த ஒரு அமர் சேவா சங்கத்தை மேலே கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் ஆயக்குடி அப்படின்ற அந்த ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு பள்ளத்தாக்கு கிராமம், அந்த கிராமத்தை வந்து உருவாக்குறாங்க. இருசக்கர நாற்காலி போராளிகளுடைய இந்த கூட்டு முயற்சி உலக அளவில் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததுங்க. இவருடைய இந்த நேர்மை, அதற்கப்புறம் அந்த உழைப்பு, ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்து பல அமைப்புகள் வந்து இவருக்கு உதவுறாங்க வெளிநாடுகள்லேருந்து. குறிப்பாக கனடாவை சேர்ந்த ஹேண்டிகேர் இன்டர்நேஷ்னல் அந்த அமைப்போட தலைவர் சுலோச்சனா கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் ஜெர்மன் தூதரக அதிகாரிகள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இவருக்கு கை கோர்த்து கூடவே நின்று நிறைய உதவிகளை வந்து பண்ணுறாங்க. தொடர்ந்து இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: காய்கறி சாப்பிடுவோம், சத்துடன் வாழ்வோம், நோய்களை தடுத்தே நலமுடன் வளர்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் ராமகிருஷ்ணன், ஸோ அவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிட்டேன். ஒரு விபத்தில் ரொம்ப இளம் வயதில் அவருடைய கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பும் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆத்து. அவருடைய மனம் மட்டும்தான் இயங்க முடியும், அதற்கப்புறம் அவரால் பார்க்க முடியும், பேச முடியும், இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீல் சேர்லேயே தான் அவருடைய வாழ்க்கை வந்து இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போகிறாரு. எல்லாருமே வந்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க ராமகிருஷ்ணன் அவர்களை பார்த்து. ஆனால் என்ன, நம்மளால் இப்போ முடியாது, அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து இயக்க முடியாது, நடக்க முடியாது, கையசைக்க முடியாது, ஆனால் நம்மளால் யோசிக்க முடியும், நம்மளுடைய மனது நல்லா இருக்குது, ஸோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து, அவரை மாதிரியே மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரியவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர் சேவா சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து, ஆரம்பத்தில் 4-5 மாணவர்கள் தான் அதில் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணி கொடுத்து அந்த ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாங்க. 5 மாற்றுத்திறனாளிகள் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் அமர் சேவா சங்கம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே காலங்கள் போகுது, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவரால் நடக்க முடியாது, கைகால் அசைக்க முடியாது, ஆனாலும் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களை சந்தித்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில உதவிகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பணத்தை வச்சு நிறைய நன்மைகளை பண்ணியிருக்கார். ஸோ இவருடைய சேவையை பாராட்டக்கூடிய வகையில் இந்திய அரசு உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதை இவங்களுக்கு வந்து வழங்கி கௌரவிக்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் கையால் அந்த விருதை வந்து இவர் பெறார். ஒரு பத்மஸ்ரீ விருது இவர் பெற்றாலும் ஸோ அதை வெளியில் ஒரு பெருசாக காட்டிக்காமல் எப்பயும் போல் அவருடைய வேலையை ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கிட்டு, அதாவது சமூக மாற்றத்திற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு